இந்திய கலைஞர்களுடைய பாடல்களோடு அவர்களை பற்றிய விடயங்களோடு நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. நீங்களும் 9 மணி வரை இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த மனத்தியாலத்தை ஆரம்பிக்கின்ற பாடலோடு செம்மை பாடலுக்கான வரிகளை பொன்னையா விவேகானந்தன் தந்திருக்கிறார்.

0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும் விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல் விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450 info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: Ajax மிட்சுபிஷியின் பிகஸ் சம்மர் சேல் ஆஃப் தி இயர். 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமது தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 ட்ரேட் இன் போனஸ் பெறுங்கள். 4378607002 பிளக் இன் ஹைபிரிட் மாடல் சரங்களாக செலக்டட் RVR மற்றும் அவுட்லேண்டர்களை 0% பைனான்சியல் பெறுவதோடு 10 இயர் பவர் ட்ரெயின் வாரண்டியுடன் நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன் 4378607002.
0: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4167264417.
3: மாஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: ஜனகனின் இசையில் பிரபா மற்றும் மயூரதி அந்த பாடலை தந்திருந்தார்கள். நேரம் 8:18 FM 102.7 இணைந்திருக்கின்றோம். ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது. இந்த பகுதியில் மீண்டும் டேஸ்ட் ஆஃப் தமிழ் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 இரண்டாவது நாள் நிகழ்வுகள் இங்கே ஏராளமான மைதானம் நிரம்பிய ஒரு மக்கள் அலையோடு இங்கே நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மேடையிலே குறிப்பாக மெகா டியூனஸ் இசையிலே இங்கே பிரியங்கா, சூப்பர் சிங்கர் பிரியங்கா உட்பட பல எமது கலைஞர்கள் இணைந்து பல பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை நான் சொன்னது போலவே வாகிசனின் எங்கடபொடியில் இசை பாடல் கூட காத்திருக்கிறது. அதாவது இன்று அதாவது முதல் முறையாக அமைக்கப்பட்ட 360 மேடையிலே அவருடைய பெர்ஃபார்ம் இடம்பெற காத்திருக்கு என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளலாம். அதேபோல இங்கே ஏராளமான மக்கள் இங்கே கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல இங்கே ஏராளமான உணவு சாவடிகள், வர்த்தக சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே மக்கள் மிக சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த கோடை கால பொழுதே இங்கே வசித்துக் கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே நீங்களும் விரலாம் மோனி சேட்டன் பிச்சதுபில் காப்ரோ முற்றமொழி அரங்கத்திலே தேசத் தமிழின் இரண்டாவது நாள் நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏராளமான மக்கள் இங்கே அலைமோதுவதை காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே பல பாடல்கள், உற்சாகமான பாடல்கள் இங்கே மொழியில வழங்கி கொண்டிருக்கிறார்கள் கலைஞர்கள். அதுபோல இங்கே நாங்கள் சொன்னது போலவே மிக குறுகிய நேரத்தில் வாகிசனின் எங்கடபொடியில் நிகழ்ச்சி கூட காத்திருக்கிறது. 360 மேடையிலே மிக இலகுவாக அனைவருமே அருகில் இருந்து பார்ப்பது போல் உங்களுக்கான நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய வகையில் இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது இன்றைய நாளில் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம். டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 மார்னிங் செட்டன் பிஞ்ச் அதுபிலே ஸ்காபரோ முற்றவழி அரங்கத்தில் முற்று முழுதும் இலவசம். நீங்கள் இலவசமாக வரலாம், பார்க்கிங் இலவசம், சிறுவருக்கான விளையாட்டு தடம் இலவசம் என்று சொல்லி அனைத்தும் இலவசத்தோடு இந்த கோடை காலத்தை கொண்டாடி மகள உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 இரண்டாம் நாள் நிகழ்வுகள்

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆப்கானிஸ்தானில் பெண்கள் எதிர்கொள்ளும் அடக்குமுறைகளை கெனடிய மக்கள் கவனிக்காமல் இருக்கக்கூடாது என ஆர்வலர் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. தலிபான்களின் ஆட்சியின் கீழான ஆப்கானிஸ்தானில் பெண்களும் சிறார்களும் சந்திக்கும் பிரச்சினைகள் புறக்கணிக்கப்படுவதாக ஆப்கானிஸ்தானை அறியும் உரிமை அமைப்பு கூறியுள்ளது. இலங்கையின் வடக்கில் ஜால் செம்மணி பகுதியில் தொடர் போராட்டத்துக்கு அனுமதி வழங்கியமை தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷனம் ஜாழ்ப்பாணம் போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இலங்கையின் வெவ்வேறு இனத்தவர்கள் மத்தியில் குழப்பங்களையும் நாட்டின் அமைதிக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த போராட்டம் உள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்பில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட கருத்துக்கள் சர்ச்சையாகியுள்ளன. அவரது கருத்துக்களை தமிழக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கண்டித்துள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM. 102.7. Weekend East FM. The greatest radio station.

0: நேரம் 8:36 எஃப்எம் 102.7 ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்ரீவிஜய் மற்றும் குழுவினர் அந்த பாடலை தந்திருந்தார்கள். ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது. கெனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்களோடு நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. இந்த பொழுதில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: ஏராளமான மக்கள் அலை மோதும் இந்த மைதானத்திலே டேஸ்ட் ஆஃப் தமிழின் 2வது நாள் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அரங்கத்திலே பல உற்சாகமான பாடல்களை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நமது கலைஞர்கள். அதை தாண்டி பிரியங்கா, அதுடன் ஏராளமான கலைஞர்கள் இங்கே உற்சாகமான பாடல்களை வழங்குவதை மக்கள் ரசிகர்கள் மிக ஆர்வத்தோடு இங்கே ரசிப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. மைதானம் முழுமையான ஒரு நம்பிய ஒரு ரசிகர் கூட்டத்தோடு டேஸ்ட் ஆஃப் தமிழின் 2வது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறுகிய நேரத்தில் வாகிசன் அவர்கள், வெங்கடப்படியில் வாகிசன் அவர்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சி கூட காத்திருக்கிறது. நாங்கள் சொன்னது போலவே முதல் முறையாக அமைக்கப்பட்ட 360 மேடையிலே அவருடைய நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. ரசிகர்கள் கூட அவரோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் இப்பொழுதும் இங்கே இரண்டு வாயிலூடாக வருகை தந்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. டேஸ்ட் ஆஃப் தமிழ் நாளைய நாளும் 3வது நாளாக இடம்பெற போகிறது என்பதையும் நாங்கள் இந்த வழியில் நினைவூட்டுகிறோம். மார்னிங் சேட்டன் ஸ்காபரோ முற்றவழி அரங்கத்திலே டேஸ்ட் ஆஃப் தமிழின் 2026 2வது நாள் நிகழ்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் அலை மோதுவதையும் காணக்கூடிய இருக்கிறது. அதேபோல இங்கே ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் எல்லாம் சுறுசுறுப்பான விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏராளமான உணவு சாவடிகள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொரு சுவையான உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் டேஸ்ட் ஆஃப் தமிழ் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி வர்த்தக சாவடிகள் கூட ஏராளமான விற்பனைகள், விறுவிறுப்பான விற்பனைகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட இந்த இதமான ஒரு காலநிலை பொழுதில் நீங்கள் கொண்டாடலாம். குடும்பத்தோடு வந்து அனுமதி முற்றிலும் இலவசம், பார்க்கிங் இலவசம், சிறுவருக்கான விளையாட்டு தடங்கள் இலவசமாக, அனைத்தும் இலவசமாக நீங்கள் கண்டுகளிக்கக்கூடிய வகையிலே டேஸ்ட் ஆஃப் தமிழின் 2வது நாள் நிகழ்வுகள் இங்கே உற்சாகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Your license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
6: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-3589.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
7: 416-461-6401.
8: நல்ல பாட்டு நல்ல விஷயம்
9: FM 102.7
8: East FM.ca.

நேரம் 8:48 102 தசமகளினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கின்றோம். ஸ்டார் நைட்டம் நிறைவடைகின்ற நேரத்தை அமைத்திருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வலிமையாக ஞாபகப்படுத்துகின்ற விடயங்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 22 டிகிரி செல்சியஸ், 24 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளின் இரவு பொழுது 20 டிகிரி செல்சியஸாகவும், நாளை நாள் காலை பொழுது 21 டிகிரி செல்சியஸாகவும், நாளை நாளினுடைய பகல் பொழுது 32 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை உணரப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திங்கட்கிழமை 27 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, செவ்வாய்க்கிழமை 26 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாக காணப்படுகின்றது. நாளை நாளில் பகல் பொழுதில் லேசான மழை துறலுக்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றது. அதே நேரத்தில் நாளை நாளை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி எரிபொருளின் விலை லிட்டர் ஒன்றுக்கான விலை 2% டொரண்டோ பெரும்பாகத்தில் அதிகரிக்கும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு, இதுவரை நேரம் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஒழிக்கின்ற பாடலோடு நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் டி எஸ் கோகுலன். நன்றி, வணக்கம். நேர்களை தொடர்ந்தும் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருங்கள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 5048 95 52 4165 08 95 52 4165 08 95 52. Markham Road, Markham and McNichol, Markham Convention Centre Plaza, 416-335-6444, 416-335-6444.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்வனவு செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
9: KM Business Solutions. Business Registrations, Accounting, Income Tax, HST Registration, Filing, Closing and HST Rebate, இத்துடன் Food Handler Certificate, Smart Surf மற்றும் PTC License, இவற்றுடன் City மற்றும் Alcohol Approval, இவை மட்டுமல்ல Canadian Citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM business.ca.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாம் ஒரு இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-88-2710, கவுர் 647-233-6129.
10: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
11: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
12: East FM, your radio, your music, 102.7.
13: سلام، من سمانه امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

بوی طرح کهنه از دل خوشیم، باورم نمیشه باید برم و

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 4378607002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10 year powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 4378607002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1000 $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-22 66.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 cars மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
4: மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solution. Skiruba Tanabalasingham, 416-298-2777. MortgageSolutions.ca.
7: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி September 4 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
9: எப்பொழுதும் கேளுங்கள் EastFM 102.5.

0: பாட்டுக்கொரு பண்பலை
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
11: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கமன் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
5: என்றும் இசையுடன் இஸ்டெஃப் உங்களுடன் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்
1: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
6: Weekend vibration. East FM 102.7.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள்

0: கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் 100,000 டாலர்கள் கேஷ் வேல்யூவில் தொடங்கி 1.5 மில்லியன் டாலர்கள் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கௌர் 647-233-6129.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
0: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301, 416-841-5301.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: விண்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6ஆம் திகதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி விட்பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 4162 4162 4162. Some condition apply.
5: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026 வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478-9-27-10, கவுர் 6472-33-6129.
6: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350, seyontax.ca.
7: East FM 102.7 கேட்டாலே summer, summer, summer. East FM 102.7.

0: Weekend East FM 102.7 102.7 It's cool.
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor
1: 2225 Markham Road Suite 307 647-478-0144
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
2: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
9: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிட்டெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. KyraliTaste.com.
10: Indrum Isayudan.
11: East FM Ungaludan.
10: 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email oodaga update seiyapadum. Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: நேரம் காலை 9:02, டொரண்டோ 20 டிகிரி செல்சியஸ், 23 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 16 தேதி இப்பொழுதிலிருந்து 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். காற்றலையில் உங்களோடு நாங்கள்
1: வாகினி சிவபாத சுந்தரம்,
0: என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான வணக்கம் நேர்களை. வணக்கம் வாகினி.
1: வணக்கம் சஞ்சீவன். வணக்கம் நேர்களை. இது சொல்லி ரொம்ப மாசம் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த டைமுக்கு நாங்க நிக்க மாட்டோம், நின்றா நாங்க ஒரு ஆள் தான் செய்வோம்.
0: அப்படியா?
1: அப்படிப்பட்ட ஒரு நாள் ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. 9:02 புதிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.
0: எனவே ஈஸ்ட் எஃப்எம்-ஐ நீங்கள் இப்பொழுது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கிலும் பின்தொடரலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினோடாக அதே நேரம் யூடியூப்பில் காணொலிகளாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காத்திருக்கிறது. தொடர்புகளுக்கு 416-8241212, மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: ஆகஸ்ட் 16 தேதியை பொறுத்தவரையில் சூரியோதயம் காலை 6:23 இடம்பெற்றிருந்தது. சூரிய அஸ்தமனத்தினை மாலை 8:19 நீங்கள் எதிர்பார்க்கலாம். 20 டிகிரி செல்சியஸில் ஸ்காப்ரோ 23 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். தெளிவான மிதமான காலநிலை, ஆனால் அப்பப்ப முயல் கூட்டத்தோட மெல்லிய மலைத்துறலுக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இந்த நாள் வந்து அழகான நாளாக இருக்கே சஞ்சீவன். இந்த நாளில் திருமண நாள், பிறந்த நாள், விசேட நாட்களை கொண்டாடும் எல்லோருக்கும் ஈஸ்ட் எஃப்எம்மின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். அதோடு இல்ல, எல்லாருக்கும் பொதுவான இறைவனோட சொல்லுவீங்களே, ட்ரெயின் பண்ணின நீங்களே மறந்துட்டீங்களே. எல்லாருக்கும் இந்த நாள் நல்லா அமையணும் மக்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம்.

0: எஸ்டிஎஃப்எம் தமிழோடு இருக்கின்றோம். 9:07 ஆகஸ்ட் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலை 20°C 23°C ஆக கொண்டிருப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 16 வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம்.
1: தேசிய ரம் தினம், நேஷனல் ரம் டே ஆக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 16 அன்று ரம் பானத்தை மையமாக கொண்டு இந்த நாள் அமெரிக்காவிலும் கனடாவிலும் கூட அனுசரிக்கப்படுகின்ற ஒரு தினமாக இருக்கின்றது. அதே போல் இந்த ஒண்டர்லாண்டுக்கு போக பிடிச்சவங்க நீங்க அப்படின்னு சொன்னா, ரோலர் கோஸ்டர் டேயாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. ரோலர் கோஸ்டர் வடிவமைப்போடு தொடர்புடைய முக்கிய காப்புரிமை பதிவு செய்யப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுது. நான் கூட நச்சன் சஞ்சீவன் அடிக்கடி ரோலர் கோஸ்டர் மேல போனோம்னா ஸ்டக் ஆயிருந்தீங்களா, அப்படி ஏதாவது ஸ்டக் ஆன நாளா இருக்குமோ அப்படின்னே எங்களோட மைண்ட் இவ்வளவு நெகட்டிவா இருக்கு. இதுக்கு ஒரு சிந்தனையை போட்டுருவோம். அதே மாதிரி நாங்க அடிக்கிற ரொம்ப கேவலமான நகைச்சுவை இருக்குதானே, அப்படி ஒரு நகைச்சுவை தினமாக, அதாவது இன்னைக்கு நீங்க யாரையாவது பாத்தீங்கன்னா ஒரு ஜோக் சொல்லணும் சஞ்சீவன்,
0: அப்படியா
1: எங்க வாழ்க்கையே ஒரு ஜோக்கா இருக்குதானே அப்படி நீங்க நினைக்க கூடாது. நீங்களா ஒரு ஜோக்க சொல்லணும், ஏனென்றா மனம் விட்டு சிரிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது.
0: இன்றைய நாளில் இன்னும் சில முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக உலகத்தின் முதலாவது வண்ண கேலி சித்திர திரைப்படம் வெளியாகி கொண்டது இந்த நாளாக இருக்கின்றது. 1930 ஆகஸ்ட் மாதம் 16 இருக்கின்றது. இதே நாளில் இன்னும் ஒரு முக்கியமான விடயமான, ஆசியாவிலேயே உருக்கினாலான முதலாவது தேவாலயம் சென்ட் செபஸ்டியன் பேராலயம் மணிலாவில், பிலிப்பீன்ஸினுடைய மணிலாவில் திறந்து வைக்கப்பட்டுக் கொண்டது 1891 இந்த நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவு செய்திருக்கின்றது.
1: டேஸ்ட் ஆஃப் மணிலா அதனாலதான் இன்னைக்கு நடக்குது போல இருக்கு. இந்த வார இறுதி டவுன் டவுன்ல இன்றைக்கு மிக பிரபலமான பிரபலங்கள் பிறந்திருக்கிறாங்க. புகழ்பெற்ற பாடகி மெடோன் 1958 இதே நாளில் பிறந்திருக்கின்றார். அதே போல் நிறைய பேருக்கு பிடித்தமான ஜேம்ஸ் கேமரான் 1954 இதே நாளில் பிறந்திருக்கின்றார். அவர் தான் டைட்டானிக் பாக்குறதுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாராம். அது எனக்கு இப்பதான் தெரியும், நாங்க பக்கத்து கடைக்கு போயிட்டு வர மாதிரி
0: அவருடைய பொழுதுபோக்கு அம்சம் என்று சொல்லி சொல்லலாம். வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் தாமதம் பெற்ற பயணங்களை காலை பொழுதில் தந்து கொண்டிருக்கிறது. சில இடங்கள் திருத்த வேலைகளுக்காக மூடப்பட்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாத்திஸ்ட் அண்ட் 401 இது வில்சனுக்கும் 401க்கும் இடைப்பட்ட பகுதியில் தாமதங்கள் நிகழ்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி இடங்கள் தாமதம் பெற்ற பயணங்களை தந்து கொண்டிருக்கின்றன. ஜிடிஐ பெரும்பாகத்தை பொறுத்தவரையில் நள்ளிரவில் வாகன எரிபொருளின் விலை 2% அதிகரித்திருக்கிறது. 170.9% இருக்கிறது. லீட்டர் ஒன்றுக்கான விலை குறைந்த விலையாக இலக்கம் 16,544 ஹியூ ஒன்டாரியோ ஸ்ட்ரீட் கால்டனில் அமைந்திருக்கின்ற எக்ஸ்பிரஸில் 147.2% நீங்கள் லீட்டர் ஒன்றினை இன்றைய நாளில் பெற்றுக் கொள்ளலாம்.
1: 20°C காபரோ 23 உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று காலை பொழுது வந்து முகில் கூட்டத்தோடு கூடிய ஒரு நாளாக இருக்கப் போகின்றது. பகல் பொழுதை அண்மித்த பகுதிகளில் சில நேரங்களில் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இந்த மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது இந்த ஒவ்வொரு முறையும் மழை பெய்யுமா பெய்யாதான்றதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும், 30, 40, 60 அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த வீதமான இடங்களில் வந்து மழை பெய்யலாம். 30 ஸ்காபரோவில் மழை பெய்யலாம், அல்லது 30 ட்ரோனோவில் மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லி. மதியம் 4-5 பின்னர் 8 வரையில் மிதமிதமான மலைத்துறலுக்குரிய சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு தென்படுகின்றன.

0: and the East FM Tamil. Tamil. Dirty little Tassam. உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஓரஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472 9 3 5 8 9 9, 6472 9 3 5 8 9 9.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862, 4169973862, அல்லது
2: 7 அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி விட் பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
0: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
2: 416-900-4599. ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்கார்ப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044. செலசி .ca.
6: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: ஒன்பது மணி 26 நிமிடம், 22 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளின் காலை பொழுது அலங்கரித்துக் கொண்டிருக்கிற வீக்கெண்ட் விடுஞ்சாச்சுடன் இருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப் மலைகளில் இப்போது சிட்டி ஆஃப் ரோண்டோ இன்றைய நாளில் ஞாபகப்படுத்துகின்ற விடயங்கள், அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிட்டியில் இடம்பெறுகின்ற விடயங்களையும் உங்களோடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளில் இன்றைய ஆண்டு கிட்டத்தட்ட 160,000 பேர் கலந்து கொள்கின்ற இந்த ஆன்டாரியோ ஹோண்டா டீலர்ஸினுடைய ஹோண்டா இந்தி நிகழ்வு மார்க்கத்தில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 12:22 இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக இந்த நிகழ்வு ஆரம்பமாகும் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அஃப்ரன் ஃபெஸ்டிவல் ஆஃப் இண்டிஜினஸ் ஆர்ட்ஸ் மியூசிக் கல்ச்சர் நிகழ்வு வந்து பெர்சி பார்க்கில் இன்றைய நாளில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் நேஷனல் எக்ஸிபிஷன் கனடாவினுடைய நிகழ்வுக்கான இந்த ஹோர்சஸ்க்கான அனுவல் ஹோர்ஸ் கேப்ஸ் நிகழ்வு இன்றைய நாளில் இடம்பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய டேஸ்ட் ஆஃப் மெனிலா, இந்தியா டே ஃபெஸ்டிவல் அண்ட் கிராண்ட்
1: $2.7 billion வரை நிதியுதவி வழங்கும் புதிய ஒப்பந்தத்தை அறிவித்திருக்கின்றன. அதிகரித்து வரும் வீட்டு வசதி தேவையை சமாளிப்பதுதான் இந்த முயற்சியினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அதேபோல் நேற்றைய தினம் நாங்கள் சொல்லியிருந்தோம், டிடிசி கூட ஒரு புதிய ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. August 31 உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் பாஸ், அந்த பாஸ், இந்த பாஸ் எல்லாமே வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை வரும். அதற்கு பதிலாக என்ன வரப்போகுதுன்னு சொன்னால், ஒரே மாதத்தில் நீங்கள் 47 தடவைக்கு மேல் டிடிசி தொடர்ந்து சேவைகள் அல்லது பேருந்து சேவைகளை பயன்படுத்தும் பொழுது அதற்கு மேலாக வர்ற எல்லா பயணமும் உங்களுக்கு இலவசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிடிசி ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள்.
0: இலவசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு வரப்போகின்றது தான்.
1: அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்க ஒரே பேமெண்ட் மெத்தட வந்து பாவிக்கணும், இல்லாட்டி நீங்க தான் ஒரே ஆளுன்னு என்ன அவங்க கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிரெடிட் கார்டு அல்லது ஒவ்வொரு பிரெஸ்டோ கார்டு பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆகவே ஒரே கட்டண முறையை நீங்கள் பயன்படுத்தினால் அவர்கள் வந்து உங்களுக்கு அந்த சலுகையை தருவார்கள் என்றதை டிடிசி சொல்லியிருக்கு.
0: என்றும் உங்களுக்காக நாங்கள் ஊக்கம் தருகின்ற கூற்றொன்றினை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக படிப்புகள், இலக்கியங்கள், அது மட்டுமல்லாமல் தொழில்முனைவோருடைய அனுபவ மொழிகள் இப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களில் இருந்து நாங்களும் இந்த வீக்கெண்ட்ல வந்து உங்களோட மூட்டு செட் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை பேசிக்கொள்வோம், வாழ்க்கையின் யதார்த்தங்கள் அப்படி என்று சொல்லி. என்றும் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் சொல்லுவாங்க, சில வேளை ஒரு கேட்பதற்கு ஒரு இலகுவான அல்லது ஒரு லேசான ஒரு விடயமாக இருந்தாலும் அதன் பின்னால் இருக்கின்ற ஒரு தாற்பயம், அதன் பின்னால் இருக்கின்ற அந்த ஆழமான கருத்து செறிவு என்பதை சில வேளைகள் சிந்திக்க வைக்கும் என்றுவார்கள். அப்படியான ஒரு விஷயம் தான் நாங்கள் சொல்ல போகின்றோம். ஏற்க பழகினால் எதுவும் இன்பம் என்பதுதான் இதுக்கு பின்னால் இருக்கின்ற முக்கியமான விஷயம்.
1: அதாவது இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, எல்லாத்தையும் எம்ப்ரேஸ் பண்ண பழகணும் அப்படின்னு சொல்லி. நல்லது கெட்டது என்ன எல்லாம் அனுபவம் தான், எல்லாம் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து எம்ப்ரேஸ் பண்ண பழகணும். அதாவது இந்த நிலையற்ற தன்மை இருக்குதானே, அன்சர்டன்டிஸ், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே பெரும்பாலான நேரங்களில் நடக்க போவது கிடையாது. அது சின்ன சின்ன விடயங்களாக இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய விடயங்களாக இருக்கலாம். சில பேரோட நீங்க கனதூரம் பயணிப்பீங்கன்னு வச்சிருப்பீங்க, அது நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், ஆனா நாங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கிறது கிடையாது. சில நேரத்தில் அவ்வாறு பயணிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும், பல காரணங்களாக இருக்கலாம், இயற்கை காரணங்களாக இருக்கலாம், செயற்கையாக இருக்கலாம். எங்களோட விருப்பப்படி எல்லாம் நடக்கும் என்று நினைக்கிற வரைக்குமே வாழ்க்கை ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும். அதை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மாற்றம் அல்லது ஏமாற்றம் எதுவாக இருந்தாலும் அதனை முதல் நீங்கள் அக்செப்ட் பண்ண பழகிக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அடுத்தது என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த எம்ப்ரேஸ் பண்ண பழகாட்டிக்கு அதை நீங்கள் அக்செப்டில் அந்த டினாயல் ஃபேஸ்லேயே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வெளிவரதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட காலம் எடுக்கும். நீங்கள் அதுக்குள்ளேயே உழண்டோன் இருக்கிற காலம் வந்து அதிகமாக இருக்கும். நடக்காததை ஏற்றுக்கொள்ளும் போது, இழந்ததை ஏற்றுக்கொள்ளும் போது, மாறிய மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனம் வந்து கொஞ்சம் லேசாகுது, இலகுவாகுது. ஏற்றுக்கொள்வது ஒன்றும் தோல்வி அல்ல, இதுதான் இப்போது என் வாழ்க்கை, இதிலிருந்தும் நான் அழகை உருவாக்குவேன் என்று சொல்லுவது தான் மனப்பக்குவம். இந்த கால் சாகன் ஒரு ஃபேமஸ் ஆத்தர் இருக்கிறார் தானே, அவர் தான் இந்த விண்வெளி தொடர்பான புத்தகங்களில் பெரும்பாலான வெற்றிகரமான புத்தகங்கள் பலவற்றை எழுதியவர். அவர் அடிக்கடி சொல்லுவார், தனக்கு எப்பப்ப கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் தான் அடிக்கடி நச்சுக்கொள்றது என்னென்றா, இந்த பிரபஞ்சம் அவ்வளோ பெருசு, இந்த உலகம் அவ்வளோ பெருசு, இந்த உலகம் இல்லை, இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற கிரகங்கள் எல்லாமே ஒரு டாட் தான் ஏனைய பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும் பொழுது. அதில் ஒரு உலகம், அதில் ஒரு நாடு, அதில் ஒரு வீடு, அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் அவ்வளவு இன்சிக்னிஃபிகண்ட், இதெல்லாம் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நாங்கள் ஒரு துகள் கூட இல்லை. அப்போ எங்களோட பிரச்சனை அதை விட சின்னது, இந்த உலகத்துல இருந்து யாருமே தப்பிச்சு போறது கிடையாது, எல்லோருக்குமே ஒரு நிறைவு தினம் ஒன்று வரத்தான் போகுது. ஆகவே எதையுமே அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை தான் அதன் மூலமாக கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்.
0: இந்த அழகான ஒரு விடயம் இருக்கின்றது, சொல்வார்கள் மழையை வந்து மாற்ற முடியாது, இன்றைய நாள் மழை பெய்யக்கூடாது, மழை பெய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் இருக்கின்ற பொழுது சொல்வார்கள் மழையை மாற்ற முடியாது, ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் செய்து கொள்ளலாம், அந்த மழையில் நனைவதை ஒரு அனுபவமாக மாற்றலாம் என்று சொல்லுவார்கள். எப்படி வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்பதை, வாழ்க்கையை எப்போதும் மாற்ற முடியாது, ஆனால் வாழ்க்கையை பார்க்கும் போது எங்களுடைய பார்வை மாற்ற முடியும். ஏற்க பழகிவிட்டால் குறைவிலும் நிறைவு தெரியும், சாதாரணத்திலும் அழகு தெரியும், வாழ்க்கையிலும் இன்பம் தெரியும் என்பதைத்தான் இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: All My Blinds சகலவிதமான blinds மற்றும் draperies ஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் free estimation, free insulation. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் free estimation, free insulation. Conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்டு கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
4: 7975 0707. வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் காரிகள் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
5: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
6: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
5: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
6: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
5: 416-788-2426.
7: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
8: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
7: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
8: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: ஒன்பது மணி 45 நிமிடம், 22 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் இடம்பெறுகின்ற சில முக்கியமான செய்திகளை இந்த வேளையில் பகிர்ந்து கொள்ளிருக்கின்றோம்.
1: வெளிநாட்டு சொத்துக்களை அறிவிக்க புதிய வரி சலுகை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வெளிநாடுகளில் அறிவிக்கப்படாமல் உள்ள சொத்துக்களை வைத்திருக்கும் சிறிய அளவிலான வரி செலுத்துவோருக்காக இந்திய அரசு புதிய டாக்ஸ் அம்னஸ்டி திட்டத்தை இன்று தொடங்கியிருக்கின்றது. 5 கோடி ரூபாய் வரையிலான சில வெளிநாட்டு சொத்துக்களை தன்னார்வமாக அறிவித்து முறைப்படுத்த இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் டிசம்பர் 31 இந்த வருடம் வரை அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: தாவேக அரசுக்கு ஓராண்டு

0: காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு மாநில அரசு தவறு செய்தால் அதனை சுட்டிக்காட்டும் முதல் அமைப்பாக நாம் இருப்போம் அப்படி என்று சொல்லி வி தி லீடர்ஸ் அமைப்பினுடைய தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். சென்னையில் இந்த அமைப்பு சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இடம்பெற்றது. எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கே இந்த பேரணி இடம்பெற்ற பொழுது அங்கு இந்த நிகழ்வில் அவர் பங்கேற்ற பொழுது உரையாற்றியிருக்கின்றார்.
1: துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் இன்று முதல் 2 நாள் தமிழ்நாடு பயணம் மேற்கொள்கின்றார். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூரில் நடைபெறும் கல்வி, நினைவு மற்றும் இலக்கிய நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க இருக்கின்றார்.
0: இதேவேளை தாவைக்கு பின்னரையும் ஜமீன் வாங்க வைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி உதயநிதி தெரிவித்திருக்கின்றார். பெயில் வாங்குவது போல் தாவைக்கு பின்னரையும் பெயில் வாங்க வைக்க வேண்டும் என சட்டத்துறை கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேசியிருக்கின்றார். இந்த இன்செக்யூரிட்டி தாவைக்கு அரசுக்கு அதிகமாக இருப்பதால் தூங்கி எழுந்ததுமே யாரை கைது செய்யலாம் என அட்டவணை போட்டு கைது செய்து வருகின்றார்கள் என்று சொல்லியும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
1: இந்தியாவை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஜூலை மாதத்தில் இந்தியாவினுடைய சில்லறை பணவீக்கம் 4.45% உயர்ந்திருக்கின்றது. உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இலக்கு ஒன்று அவங்க வச்சிருக்கிறாங்க, 2-6% வரையில் இது உயரலாம் அப்படின்னு சொல்லி அந்த இலக்குக்குள் தான் இது இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.

0: 9:51 காட்டலையில் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சுடன் இந்த நிகழ்ச்சிகள் என வெளியில் இலங்கை தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணம் சமணி மனித புதைகுழி நீதி கோரி இடம்பெற்று வரும் நீதியின் ஓலம் இரண்டு போராட்டம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 3வது நாளாக இடம்பெற்றிருக்கிறது. போராட்டத்தின் இறுதி நாளான நாளைய நாள் திங்கட்கிழமை 17 காலை 10:30 யாழ்ப்பாணம் பொது நூலகத்திலிருந்து பேரணி ஆரம்பமாகி கோவில் வீதியில் அமைந்திருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் அலுவலகத்தை சென்றடைந்து அங்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அங்குலான கடற்பகுதியில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையின் வேகத்தாக்குதல் படகு ஒன்று விபத்துக்குள்ளானது. இதிலிருந்த 11 கடற்படை வீரர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவர் காணாமல் போயுள்ளார். தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.
0: சிங்கப்பூர் வெளிவிகாரம் மற்றும் உள்துறை அமைச்சர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில்மான் துண்டமானை சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது ஆசியாவில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் சிங்கப்பூர் முன்னிலையில் நிகழ்வதை சுட்டிக்காட்டிய செந்தில் துண்டமான், மலையக இளைஞர் யுவதிகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் நவீன திறன்கள் தொடர்பில் பயிற்சிகளை வழங்க சிங்கப்பூர் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை வழங்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்.
1: அண்மையில் ஒரு ஆய்வு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சர்வதேச ஆய்வின்படி ஆய்வு செய்யப்பட்ட நாடுகளில் இந்தியாவை பற்றி மிகவும் சாதகமான கருத்து கொண்ட நாடாக இலங்கை பதிவாகியிருக்கின்றது. இலங்கையில் ஆய்வில் பங்கேற்றவர்களில் சுமார் 79% இந்தியாவை பற்றி நேர்மறையான கருத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள்.
0: 9:52 22 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 You are in good hands with Allstate.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 4168210462 416-826-2121. Some condition apply.
5: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
6: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபிஞ்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

0: பத்து மணி ஆறு நிமிடம் ஆகஸ்ட் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றில் ஒருங்கிணைந்திருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக பின்தொடரலாம். யூடியூபில் காணொலிகளாக இப்பொழுது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. தொடர்புகளுக்கு 416-8241212, மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீக்கெண்ட் விடிஞ்சாச்சூர் அணிந்திருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 11 மணி வரை வீக்கெண்ட் விடிஞ்சாச்சூர் அணிந்திருக்கலாம். இன்னும் ஒரு புதிய மனத்தை அழுத்துக் கொண்டிருக்கின்றோம். 22 டிகிரி செல்சியஸ். அன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாக இருக்க போன்றது. திங்கள் 26 டிகிரி செல்சியஸாக இருக்கும். செவ்வாய் 27 அப்படி என்று சொல்லி இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரம் வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் நள்ளிரவில் 2% அதிகரித்திருக்கின்றது. லீட்டர் 1 GT பெரும்பாகத்தில் இப்பொழுது 170.9% விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது.
1: ஏற்றுக்கொள்வது பற்றி தான் உங்களுக்காக இன்றைக்கு நாங்கள் ஒரு சிந்தனையை கொண்டு வந்திருக்கின்றோம். எம்ப்ரேஸ் பண்ணுறது, வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை வந்து ஏற்றுக்கொள்வது. அது உங்களோட பயணிக்கின்ற உறவுகளாக இருக்கலாம், சில நேரம் வேலையாக இருக்கலாம், அனுபவங்களாக இருக்கலாம். இப்படி தான் நாங்கள் இருப்போம்னு எங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? பெரும்பாலான நேரங்களில் அப்படி நடக்கிறது கிடையாது. நாங்கள் நினைக்கிற நேரத்தில் பெரிய பெரிய மைல்கல்களோ அல்லது சின்ன சின்ன மைல்கல்களோ அடையிறதே கிடையாது. அதுக்காக நீங்கள் துவண்டு போகிறது அப்படின்னு சொல்கிறது சாத்தியமானது கிடையாது. என்னென்னா உங்களோட லைஃப் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அதாவது நீங்கள் நினைக்கிறது எப்போவுமே நடக்குமான்னு சொன்னால் நிச்சயமாக நடக்காது. என்ன நடந்தாலும் இதை ஏற்றுக்கொள்வது, அதாவது இப்போ இப்படித்தான் என் வாழ்க்கை, ஆனால் இதில் இருந்து நான் அழகாக அதை மாற்றிக்கொள்வேன் என்று சொல்கிறது தான் மனப்பக்குவம். மழையை வந்து மாற்ற முடியாது. நாங்கள் வல்லுன பேசினோமா, இதை மழையை மாத்திரம் மாற்ற முடியாதுன்னு, மழை பெய்யுமா பெய்யலாதுன்னு கூட எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாது.
0: இப்போதைக்கு இருக்கின்ற காலநிலையில்
1: அப்படி தான் இருக்குது. ஆனால் மழையில் நினைவதை வந்து ஒரு அனுபவமாக மாற்ற முடியும். வாழ்க்கையை எப்பொழுது மாற்ற முடியாது, ஆனால் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ், பார்வையை வந்து நிச்சயமாக மாற்ற முடியும். ஏற்க பழகிவிட்டால் குறைவிலும் கூட ஒரு நிறைவு தெரியும், சாதாரணத்திலும் ஒரு அழகு தெரியும், வாழ்க்கையிலும் நிச்சயமாக இன்பம் தெரியுமாக. நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுறீங்களா என்றதை பார்த்துக்கொள்ளுங்க.
0: ஏற்க பழகினால் எதுவும் இன்பம், வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள், எதுவுமே இன்பமாக இருக்கும் என்பது இன்றைய நாளின் காலை பொழுது உங்களுக்கு தருகின்ற பாடமாக இருக்கட்டும். 10:08.

0: 10:13 கொலம்பியாவில் இடம்பெற்றுக் கொண்ட நிலநடுக்கத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது 290 அப்படி என்று சொல்லி இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பல்லாயிரக்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்து பேரிடர் ஏற்பட்டிருக்கின்ற ரீதியில் கொலம்பிய பொருட்கள் மீதான இறக்குமதி வரிகளை தற்காலிகமாக ரத்து செய்யுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிடம் கொலம்பியாவினுடைய புதிய ஜனாதிபதியாக இருக்கின்ற அல்பிரடோ டீலா ஸ்பிரேலி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட ஜூலை இறுதியில் 10.5% உயர்த்தப்பட்ட இறக்குமதி வரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு இந்த கோரிக்கையினை அவர் விடுத்திருக்கின்றார்.
1: கிழக்கு இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் குறைந்தது 53 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். சுமார் 5000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். 130 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து ஏற்படும் ஆப்டர் ஷாக்ஸ் மீட்பு பணிகளை சிரமப்படுத்துகின்றன என்றும் சொல்லியிருக்கின்றார்கள்.
0: ஹார்மோஸ் நீரினை முற்றுகை தொடரும் அப்படி என்று சொல்லி ஈரான் மீதான அமெரிக்காவின் அழுத்தம் தீவிரப்படுத்தப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை காலவரையின்றி தொடரவும் தெஹ்ரான் மீதான பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க முடியும் அப்படி என்று சொல்லி அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ஈரான் மீதான முற்றுகை அமல்படுத்துவதற்காக அந்த பகுதியில் கடற்படை இருப்பை தக்கவைத்துக் கொள்ளும் திறன் அமெரிக்க ராணுவத்திற்கு உள்ளது அப்படி என்று சொல்லியும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் அவர்கள் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: இந்த உலக வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த பக்கத்து நாட்டுக்காரங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போங்காட்ட ஆடுற அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த உலகெங்கும் இந்த வெப்பமயமாதல் அல்லது காலநிலை மாற்றம் என்பது இப்போ இந்த கோடை காலத்திலே எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. என்ன பகலில் அவ்வளோ வக்கை அடிக்குது, ஆனால் இரவில் லைட்டாக குளிர துவங்குது. மறுபடியும் ஒரே நாளுக்குள்ளே 4 சீசனையும் பார்த்து வாழ்ந்துட்டுருக்குறோம் நாங்கள். உலகெங்கும் கடும் வெப்பம் 2026 கோடை காலத்தில் ஐரோப்பா ஆசியா உள்ளிட்ட பல பகுதிகளில் கடுமையான வெப்ப அலைகள், காட்டுத்தீ, வறட்சி மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகள் அதிகரித்துள்ளன என்று இந்த ஆய்வு சொல்லி இருக்கின்றது. இந்த ஆண்டு உலகின் மிகவும் வெப்பமான ஆண்டுகளில் ஒன்றாக மாறக்கூடும் என்ற கவலையும் அதிகரிச்சிருக்கு. அதுக்கும் எங்களுக்கு பின்னேறம் குளிர்றதுக்கும் என்ன சம்மந்தம் என்று பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு பகுதியில், அதாவது எங்களுடைய ஏரியாவில் இப்போ கோடை காலம் என்று சொன்னால், ஏனைய ஏரியாக்கள் அந்த ஆஸ்திரேலியா பகுதிகளில் வந்து விண்டராக இருக்கும், குளிர்காலமாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பாராபட்சம் இல்லாமல் அங்கேயும் கிட்டத்தட்ட கோடை காலமாக தான் இருக்குது. என்றபடியால் இங்கே எங்களுக்கு ஒரிஜினல் கோடியே எங்களுக்கு காட்டு எல்லாமே இருக்குது. இந்த காலமயமாதல், வெப்பமயமாதல் காரணமாக காலநிலை மாற்றம் எப்படி மாறி இருக்குன்னு சொன்னால், நாங்கள் இப்போ வடக்கில் இருக்கிறதுக்கு கிட்டவாக இருக்கிறோம்ன்ற காரணத்தால் எங்களுக்கு வந்து அந்த டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ் வந்து இல்லாமல் போகலாம். உங்களுக்கு இப்போ சில நேரம் விண்டர்லேயும் சில நேரம் வக்கையாக இருக்கக்கூடும், சம்மர்லேயும் சில நேரம் குழு குழுன்னு இருக்கக்கூடும். இதெல்லாம் நல்ல தானே நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இல்லை. காலநிலை வந்து சரியானதாக இருந்தால் மாத்திரமே நீண்ட தூரம் இந்த பூமியில் நாங்கள் பயணிக்க முடியும். இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களோட பிரச்சனையை ஏற்றுக்கொள்றதா சரி, அதை தான் நாங்கள் இப்போ சொல்ல.
0: 10:16

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
1: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸுடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸுடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
5: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656
6: Ideal Dreams Entertainment and Maja Varangam Prabhudeva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22, 5:30 Great Canadian Casino Resort, Toronto. $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca, விஜயா ஜுவல்லரி டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
7: பாட்டுக்கு பண்பலை, East FM 102.7.

0: 10:32 22°C 26°C ஆக உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: கனடாவை பற்றி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். கோடை காலம் வந்துட்டுது அப்படின்னு சொன்னாலே இந்த ஒவ்வொரு வார இறுதி என்னென்ன ஜூலை மாதம் போச்சுது ஆகஸ்ட் மாதம் போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. என்னென்னா ஒவ்வொரு வார இறுதியும் ஒவ்வொரு கொண்டாட்டம். இப்போ டேஸ்ட் ஆஃப் மணிலா நடக்குதுன்னு நாங்கள் சொன்னோம் தானே, அந்த மாதிரி டவுன் டவுனில் எக்கச்சக்கமான நிகழ்வுகள் இடம்பெறுவதால் நிறைய விபத்துகளும் கூட சம்பவித்திருக்கின்றன. ஆகவே வாகனங்களை செலுத்தும் பொழுது நீங்கள் அவதானமாக செலுத்துங்கள். அத்தோடு இந்த கோடை காலத்தை முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். என்னென்னா இப்போ சொல்கிற இந்த வாயாலேயே கொஞ்ச நாளால் சொல்லுவோம், -30 இருக்குது, -20 இருக்குன்னு சொல்லி. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு தொடர்ந்து சிறு தொழில்கள் மற்றும் உற்பத்தி துறைகள் இதன் தாக்கம் குறித்து கவலை
0: தெரிவித்திருக்கின்றன. பேசப்பட்டது குறிப்பாக பில் C-34 என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து குழந்தைகள் 16 உட்பட்டவர்களை தடை செய்வதால் அவர்களுக்கான அக்சஸை வந்து பிளாக் பண்ணுகின்ற விடயம் என்பது பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இப்போது கல்ச்சுரல் மினிஸ்டராக இருக்கின்ற மார்க் மில்லர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த ஏஜ் வெரிஃபிகேஷன் என்பது எவ்வாறு சமூக வலைத்தளங்களால் வந்து அவர்களுடைய வயது எல்லை குறித்து அது உறுதிப்படுத்தப்பட போகின்றது என்கின்ற விவரம் வந்து முழுமைப்படுத்தப்படவில்லை. அது தொடர்பாக ஒரவா வந்து இப்பொழுது சில முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேக் அண்ட் ஃபோர்த் இந்த பிளாட்ஃபார்மோடு மேட்டா உட்பட யூடியூப் ஆக இருக்கலாம், ட்விச் ஆக இருக்கலாம், எக்ஸ் ஆக இருக்கலாம், ரெடிட் ஆக இருக்கலாம், ஸ்னாப்சாட், டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றோடு பேசி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில நாடுகளை பொறுத்தவரையில் 15 இல்லையாக இருக்கின்றது, சில நாடுகளை பொறுத்தவரையில் 16 உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். கனடாவில் 16 உட்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த டிஜிட்டல் ஐடியை மையப்படுத்தியதான ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தேவை என்பது அரசாங்கத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் அதுக்கான ஒரு திட்டம் என்பது முழுமைப்படுத்தப்படவில்லை அப்படி என்று சொல்லி மார்க் மில்லர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: கனடாவில் வந்து ஜூலை மாதத்தில் 75,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. வேலைவாய்ப்பு இன்மை வீதம் வந்து 6.4% குறைந்து கடந்த 2 மிக குறைந்த அளவை எட்டியிருக்கு. இது ஒரு நல்ல விஷயமும் கூட. அமெரிக்க வரிகள் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களுக்கு மத்தியிலும் இது கனடிய வேலைவாய்ப்பு சந்தைக்கு சாதகமான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது.
0: 10:34

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield Dikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar, 416-299-1020.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate.

0: 1-800-522-1775 kmbusiness.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
2: 416-461-6401.
3: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
4: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
5: வீக்கெண்ட் வைப்ரேஷன் ஈஸ்ட் FM 102.7.

0: நாளின் கூடிய வெப்பநிலை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கோகுலன் மற்றும் சகானா காலை பொழுதின் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: வாகினி சிவபாத சுந்தரம்
0: என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான காலை வணக்கம் இருக்கலாம்.
1: வணக்கம் இருக்கலாம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர் சண்முகநாதன், லட்சுமி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472 9 3 5 8 9 9 6472 9 3 5 8 9 9.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
0: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர். இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச் உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: என்ன யோசின?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுவோம்.
3: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்,
4: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
5: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
6: அதிரடி காட்சிகள்,
5: கண் கலங்க வைத்த திரைக்காட்சிகள்,
6: மனுத்தியால கேள்வி,
5: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
7: Kill them with your success, bury them with your smile.
8: பாட்டு
9: நன்றி சஞ்சீபன், நன்றி வாகினி. நீர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். வணக்கம் சஹானா.
10: வணக்கம் கோகுலன், எப்படி இருக்கிறீங்க?
9: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: நானும் நலமா இருக்கிறேன்.
9: அதே நல்ல மதி உற்சாகத்தோடு நாங்களும் இரண்டு மனத்தியாலம் இன்றைய நாளையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆகஸ்ட் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது நூடாக இணைந்திருக்கின்றோம் ரெட் காப்பெட் நிகழ்ச்சியினூடாக. டொரண்டோ பெரும்பாக விட்டு பார்க்கின்ற பொழுது 23 டிகிரி செல்சியஸ், 26 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய பகல் பொழுது 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மாலை பொழுது 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு பொழுது 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பநிலை காணப்படும்.
10: தொடர்ச்சியாக நீங்களும் இசப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளலாம். இசப்எம் .ca வழியாகவும் உங்களுடைய போனில் ஒரு ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இசப்எம் தமிழ், யூடியூபில் இசப்எம் 102.7. இசப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி isfm102.7@gmail.com.
9: ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கப் போகின்றோம் ஒரு மணி வரை. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு கலைஞரோடு இணைந்திருக்கின்றோம் என்று சொல்லலாம், மிக முக்கியமான ஒரு செலிபிரிட்டியோடு இணைந்திருக்கின்றோம். தமிழ் சினிமா மட்டுமில்லாது இந்திய சினிமா என்று பார்க்கின்ற பொழுது கூட மிக முக்கியமான இடத்தினை பிடித்துக் கொண்டவர். நேற்றைய நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார். அவரைத்தான் இன்றைய நாளில் இன்றைய நாள் நிகழ்ச்சியினூடாக நாங்களும் கொண்டாடப் போகின்றோம். அவர் யார் என்றதை வலிமை போன்று நாங்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவர் தான் இன்றைய நாளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற பிரபலம்.
11: எவ்வளவுதான் வெற்றி தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சாலும் தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு ஆதங்கம், நல்ல ஆக்ஷன் ஓரியண்டட் படங்களை பார்த்து ரசிச்ச அந்த ரசிகர்களுக்கு அத மாதிரி ஒரு ஹீரோ, அந்த படங்கள்ல இருக்கிற அந்த சில்வர் ஸ்டாலின் மாதிரி, இல்ல அர்னால் ஸ்வார்ஸ்நெகர் மாதிரி, இல்ல ப்ரூஸ்லி மாதிரி ஒரு ஃபிட் அண்ட் ஹேண்ட்சம் அண்ட் ஆக்ஷன் ஹீரோ தமிழ் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. அதை போக்குறதுக்கு தான் வந்தாரு this dashing and dapper personality.
12: யாரு?
11: ஆக்ஷன் கிட் அர்ஜுன்.

0: நமக்கு ரொமான்ஸ் எல்லாம் வந்தாச்சு, பட் ஆக்ஷன் வந்தாகணும் இல்லையா?
1: நாங்க இன்ட்ரோவில் தந்த மாதிரி இன்றைய நாள் யாரை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று பார்த்தீங்கன்னா, அக்ஷன் கிங் அர்ஜுனோடு தான் இன்றைய நாளில் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 15 நேற்றைய நாளில் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடியிருந்தார். அவரை நாங்கள் இன்றைய நாளில் கொண்டாடப் போகின்றோம். பல அவரை பற்றிய முக்கியமான விடயங்களோடு அர்ஜுன் என்று சொல்கின்ற பொழுது ஏராளமான பாடல்கள் இருக்கின்றது. அந்த பாடல்களையும் உங்களுக்காக தர காத்திருக்கின்றோம். தமிழ் சினிமாவின் ஆக்ஷன் கிங் என்ற அடையாளத்தோடு தொடர்ச்சியாக பயணித்து வருபவர். மிக முக்கியமான காலகட்டங்களில் பல்வேறு திரைப்படங்கள் பல்வேறு படங்களை தந்தவர். நடிகராக மட்டுமல்லாது இயக்குநராக, தயாரிப்பாளர் என்று சொல்லி பல்வேறு இடங்களில் தன்னுடைய தனித்துவத்தை பதிவு செய்தவர்.
2: ஆமாம், 1980களில் அவர் வந்து கன்னட திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமாகியிருந்தார். ஆனால் இன்று வரையிலுமே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஸ்டார் என்று கூட கூறிக்கொள்ளலாம். அவரை பற்றி தான் இன்றைய நாள் முழுவதும், அதாவது இந்த 2 மணி நேரமும் அவரை பற்றின ஃபன் பேக்ட் இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் இனிமையான பாடல்களையும் உங்களுக்காக தந்து கொள்ள இருக்கின்றோம். நேரம் 11:07, ஆக்ஷன் கிங்ஸ் அர்ஜுன் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: எஃப்எம் 102 தசமேலினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். அதிரடி சண்டை காட்சிகள் மட்டுமில்லாமல் காதல், குடும்பம், தேசப்பற்று, சமூக அக்கறை என பல்வேறு இடங்களில் தனித்துவமான முத்திரையை பதித்துக் கொண்டு நடிகர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஸ்பெஷலாகத்தான் இன்றைய நாளின் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. ஒரு மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.
1: ஆமா, அவரை பற்றி பேசும்பொழுது திரைப்பின்னணியிலிருந்து வந்தவர் தான் அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன். முக்கியமாக கர்நாடகாவைச் சேர்ந்த நாடக கலைஞர் சக்தி பிரசாத்தின் மகன் தான் இவர். இவர் அவருடைய தகப்பனார் கூட நிறைய திரைப்படங்கள், அதாவது கன்னட திரைப்படங்கள் நிறைய வந்து நடித்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து 1984 ராமநாராயணன் இயக்கத்தில் வெளியான நன்றி திரைப்படம் மூலம் தமிழில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அதனைத் தொடர்ந்து ஆரம்ப கால வெற்றி என்று பார்த்தோமானால் யாருக்கு உபதேசம், சங்கர் குரு, வேலைக்காரன் போன்ற திரைப்படங்கள் மூலம் சண்டை காட்சிகளில் தனது திறமையை வந்து வெளிப்படுத்தி ஆக்ஷன் கதாநாயகனாக உருவெடுத்திருந்தாராம்.
0: அதே நேரத்தில் 90s என்று வருகின்ற பொழுது 1990களின் ஆரம்பம், அதே நேரத்தில் 2000 ஆரம்பம் என்று வருகின்ற பொழுது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடைய அந்த நட்சத்திர அந்தஸ்தாக இருக்கட்டும், அவருடைய அந்த கரியரில் மிக முக்கியமான காலகட்டமாக இந்த காலகட்டம் பதிவாகி இருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் தான் மிக முக்கியமான இயக்குநர்களோடு சேர்ந்து பல்வேறு திரைப்படங்களை தந்திருந்தார். குறிப்பாக அந்த தேசபக்தி நாயகன் என்றதுக்கான ஒரு அடையாளத்தை அந்த காலப்பகுதி தந்திருந்தது என்று சொல்லலாம். இவற்றோடு இயக்குனர் சங்கர் அவர்களுடைய ஜென்டல்மேன் திரைப்படம் கூட அந்த காலகட்டத்தில் வெளியாகி இருந்த காலகட்டமாக இருந்தது. திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையை அந்த திரைப்படத்தின் ஆரம்பம் தந்திருந்தது. அதன் பின்னர் நாங்கள் இன்றைய நாளில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பகுதியில் கூட பேச வச்சிருக்கிற ஒரு திரைப்படம் முதல்வன் திரைப்படம். அந்த திரைப்படமும் கூட இவருக்கான மாநில விருது மட்டுமல்லாது மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருந்தது. அண்மை காலத்தில் தமிழக அரசியல் என்று வருகின்ற பொழுது பல இடத்தில் இன்று வரை அந்த சோசியல் மீடியா ட்ரெண்டாக இருக்கின்ற காட்சிகள் கூட இந்த திரைப்படத்தில் வந்தது என்று சொல்லலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். ஒரு மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு

0: Weekend East FM 102.7. It's cool.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுமையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: Markham and Matt Nicholson, the pill, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
4: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 446-446-4080.
9: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: நேரம் 11:29. அர்ஜுன் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: தொடர்ச்சியாக 1 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் தருகின்ற விவரங்களை அறிந்து கொள்ளலாம்.
2: டேஸ்ட் ஆஃப் தமிழ் அந்த இடத்திலிருந்து நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். இன்று வந்து இந்த 8வது ஆண்டு அவர்களுடைய நிகழ்வான 3வது நாள் நிகழ்வு நடைபெற காத்திருக்கின்றது. அதற்கான தயார்படுத்தல்கள் குறிப்பாக வந்து உணவு சாவடிகளிலேயே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிற்பகல்ல இருந்து அநேகமான வர்த்தக சாவடிகள் அதே போன்ற உணவு சாவடிகள் எல்லாம் உங்களுக்காக தயாராகிவிடும். மாலைகளிலே இன்றைய நாளும் பிரம்மாண்டமாக இசை நிகழ்வு இடம்பெற காத்திருக்கிறது. குறிப்பாக பிரபல தென்னிந்திய பாடகி, பலருடைய மனம் கவர்ந்த மெல்லிசை பாடகி பிரியங்கா அவரோடு சத்ய பிரகாஷ் இணைந்து கொள்கின்ற, அதோடு எங்களுடைய இசைக்கலைஞர்களும் இணைந்து கொள்கின்ற கலை நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக இடம்பெற காத்திருக்கிறது. இந்த கோடை கால விடுமுறையை நாங்கள் குதூகலமாக இந்த வார இறுதியிலும் குதூகலமாக கொண்டாடி கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக வந்து நீங்கள் முற்றிலும் இலவசமான ஒரு அனுமதியை பெற இருக்கின்றீர்கள். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். பார்க்கிங் என்று சொல்லும் போது நீங்கள் வாகனங்களிலே வரும்போது மார்னிங் சைடு ஊடாகவும் என்று பண்ணிக்கொள்ளலாம். அதே போன்று பிஞ்சூடாக வரும்போதும் இலகுவாகவே என்று பண்ணிக்கொள்ள முடியும். அதே வழியில் நீங்கள் டிடிசி பஸ் போன்றவற்றில் வரும்போது கூட உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இலகுவாக இருக்கின்றது. அந்த ஜங்ஷன்லேயே வந்து இறங்கி நீங்கள் இலகுவாக என்ட்ரு பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பலருக்கு பரிச்சயமான ஒரு இடம்தான். டேஸ்ட் ஆஃப் தமிழ் பெயர் கேட்ட வகையிலே வந்து ஏராளமான உணவு சாவடிகள், தாயத்தில் என்னென்ன உடையங்கள் எல்லாம் ஸ்வீட் ஃபுட் மாதிரி எல்லாம் நீங்கள் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டிருப்பீங்களோ அந்த உணவுகள் எல்லாம் இருக்கின்றன. வணிக சாவடிகள் ஏராளமாக இருக்கின்றன. அதுவும் இன்றைக்கு 3வது நிறைவு நாளாக இருக்க போகிறது. நீங்கள் சிறந்த விலைகளில் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் வழங்கி இருக்கின்றார்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி, அதிலும் இந்த ஆண்டு பார்க்கையில் ஒரு புதுவிதமாக 30 கண்டிராத வகையிலே 360 டிகிரியில் வந்து மேடை அமைக்கப்பட்டு நீங்கள் இந்த நிகழ்வுகளை வந்து எல்லா திசைகளில் இருந்தும் அருகே இருந்தும் பார்க்கக்கூடிய ஒரு வசதி உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நீங்களும் இந்த வார இறுதியை கொண்டாட்டமாக குதூகலமாக கொண்டாடி கொள்வதற்கு டேஸ்ட் ஆஃப் தமிழோடு வரலாம். இன்றைக்கு மாத்திரம்தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. மாலையில் பிரம்மாண்டமான மேடையிலே வந்து கலை நிகழ்ச்சிகள் இன்றும் களைகட்ட இருக்கின்றன. குறிப்பாக தென்னிந்திய பாடகி பிரியங்கா மற்றும் சத்யபிரகாஷோடு எங்களுடைய கலைஞர்களும் இணைந்து பங்கு பெற்றிருக்கின்ற நிகழ்ச்சியும் இடம்பெற காத்திருக்கிறது. டேஸ்ட் ஆஃப் தமிழ் பிஞ்சன் மார்னிங் சைட் சந்திப்புக்கு அருகே காப்ரோ முற்றவழியில் 2026ஆம் ஆண்டிற்கான நிகழ்வு இன்றைய நாள் நிறைவு நாளாக இடம்பெற காத்திருக்கின்றது.
3: ஞாபகம் வருதே
4: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை சொல்ல மறந்த கதை
3: ஞாபகம் வருதே.
5: ஒரு லாங்குவேஜுக்கு அடாப்ட் பண்றது அப்படின்றது இருக்குல்ல சார். இப்போ வந்து எல்லா லாங்குவேஜும் படங்களும் எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வேற நாட்டு வெப்சீரிஸ்லாம் நம்ம மக்கள் வந்து என்ஜாய் பண்றாங்க. பட் நீங்க கெரியர் ஸ்டார்ட் பண்ண டைம்ல எல்லாமே சென்னையில் ஹப்பா இருந்தாலும் ஒரு கன்னட படம், ஒரு தெலுங்கு படம், ஒரு தமிழ் படம் அப்படின்னு தான் இருந்திருக்கு. நீங்க அந்த டைம்ல லாங்குவேஜஸ்க்கு எப்படி அடாப்ட் ஆனீங்க?
6: எனக்கு எல்லா பாஷையும் தெரிஞ்சதுனால நான் பேசிக்கலி கன்னடா. அதுக்கப்புறம் எங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பக்கா தமிழியன் ஆகிட்டேன். அண்ட் தெலுங்கு படங்கள் பண்ணேன், தெலுங்கு கற்றுக்கிட்டேன். ஸோ எல்லா பாஷையும் எனக்கு அப்போவே தெரியும். அப்போவே என்னுடைய படங்கள் நிறைய படங்கள் எல்லா பாஷையிலும் ரிலீஸ் ஆயிருக்கு.
5: ஓகே ஓகே.
6: அப்போவே இட் ஹஸ் பின் ரிலீஸ் இன் ஆல் தி ஸ்டேட்ஸ்.
5: ஓகே ஓகே சார். ஆனா இன்னைக்கு இப்ப பொதுவாக ஹீரோயின்ஸ் தான் வந்து அக்ராஸ் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணும்போது நிறைய மொழிகள் வந்து அவங்க கத்துப்பாங்க. இன்னொன்று இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து அதில் இவர் யூடியூப்ல பார்க்கும்போதே லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த டைம்ல நீங்க லாங்குவேஜ் கத்துக்கிட்டே நீங்க ரொம்ப ஈஸியா சொல்றீங்க, பட் அந்த ப்ராசஸ் ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா சார்? நீங்க கர்நாடகால இருந்து இங்க வந்து தமிழ் கத்துக்கிறது, இங்க ஸ்லாங்ஸ் வேற வேற இருக்கும், அதே மாதிரி நீங்க தெலுங்குல பேசும்போது விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த விஷயம் நீங்க அந்த டைம்ல எப்படி கோத்ரூ பண்ணீங்க?
6: பிகாஸ் என்னுடைய ஜெர்னி ரொம்ப வருஷம் இருக்குல்ல, இட்ஸ் நாட் தட் ஜஸ்ட் ஏதோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அப்படின்னு இல்லை. சோ மெனி இயர்ஸ்,
5: கரெக்ட்.
6: இந்த சோ மெனி இயர்ஸ்ல வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அந்த ஒவ்வொரு படத்துலையும் ஒன்று ஒன்று நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? ஸோ ஆரம்ப கட்டத்தில் ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் நடிக்கும் போது நன்றி படத்தில் எனக்கு அவ்வளோ சுத்தமாக தமிழ் தெரியாது. ஓகே, இன்னமும் கொஞ்சம் புரோக்கன் தமிழ் தான் பேசுவேன்.
5: ஓகே,
6: அப்போது அங்கே அந்த கேரக்டர் வந்து ஊமை. ஃபர்ஸ்ட் படமே ஊமை. அப்பா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுரா, இதில் டைலாக் எல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைலாக் கொடுத்தாலே கை ஊதுறது.
5: ஓகே,
6: ஏன்னா நடிப்பு தெரியாது. வந்துட்டோம் சினிமாவுக்கு, அவ்வளோதான். இப்போ எல்லாம் கத்திக்கிட்டு தான் வர்றாங்க பேசணும் என்ன,
5: புரியுது.
6: ஆனால் நமக்கு எனக்கு ஆக்டிங்கெல்லாம் அவ்வளோ தெரியாது. அப்புறம் டைலாக் வேற இது கொடுத்துட்டா என்னடா பண்ணுறதுனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ ஊமை, ஹீரோ தான் ஆனால் ஊமை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு, டைலாக் எல்லாம் இல்லைன்னு. அண்ட் அந்த படம் ஒர்க் பண்ணும்போது கற்றுக்கிட்டேன் கொஞ்சம், மக்கள் கூட எல்லாம் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கற்றுக்கிட்டு, அப்புறம் காரில் உட்காந்து போகும்போது இங்கே பார்க்குறது ரோடில், ரோடில் ஹோட்டல் சரவண பவனா அந்த மாதிரி ஏதோ இருக்கும் இல்லையா, ஹோட்டல் அப்படிங்கிற இங்கிலீஷில் புரியுது எனக்கு.
5: ஓகே,
6: ஓ ஹோ இதுதானா அப்படிங்கிற,
5: ஓகே
6: டா இல் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே தெரிஞ்சுட்டு இப்போ தமிழ் பேசுவேன், ஐ மீன் தமிழில் எழுதுவேன்,
5: தமிழ் படிக்கிறேன்
6: தமிழ் படிக்கிறேன், அப்படிதான் நான்
5: கற்றுக்கிட்டது. ஓகே சூப்பர் சார். ஸோ
6: கம்பேரிட்டிவ்லி இருக்கிற போர்ட்ஸ் பார்த்து தான் நான் ஒரு 50% கற்றுக்கிட்டேன்.
5: ஓகே ஓகே, அது அப்படிதான் தெலுங்குலையும்,
6: தெலுங்கு அப்படி கிடையாது.
5: ஓகே,
6: கன்னடா எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால கன்னடா தெலுங்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
5: இப்போ ஹிந்திக்கு வருவோம், நீங்க சவுத்துல பண்ணதை கம்பேர் பண்ணும்போது ஹிந்தியில ரொம்ப சில படங்கள் தான் பண்ணிருக்கீங்க, அதுல சில படங்கள் வந்து பைலிங்குவலா அங்க ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹிந்தியில இருந்து உங்களுக்கு வந்த ஆஃபர்ஸ் எப்படி இருந்தது, இப்போ ஏதாவது வருதா? ஏன்னா இன்னைக்கு மல்டி இண்டஸ்ட்ரியில இருந்து
6: ஹிந்தி நான் முன்னாடி கூட நிறைய பண்ணல.
5: ஓகே, ரொம்ப சிலர்
6: ஏதோ ஒரு ரெண்டு படம் பண்ணேன், அது ஒரு சரியான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடையாது.
5: ஓகே,
6: ஸோ அப்படி வந்த படங்கள் பெருசாக ஹிந்தியில் நான் படங்கள் நான் பண்ணல.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416

0: மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்போரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங். விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
5: Weekend, weekend, East FM 102.7.

0: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸில் அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சரை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸ், டேபிள், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 ஃபின்ச்டன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.
1: ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பற்றி தான் இன்றைய நாள் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக அவருடைய அந்த நட்சத்திர அந்தஸ்து என்று பார்க்கும் பொழுது அதுக்கு அவருக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றது இந்த 1990கள் என்று சொல்லலாம், அந்த ஏர்லி 90s பீரியட் என்று கூட கூறிக்கொள்ளலாம். சேவுகன் திரைப்படம் மூலம் இயக்குநராக இந்த காலகட்டத்தில் தான் அவர் அறிமுகமாறி இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல வெற்றி படங்களையும் வந்து இந்த மாதிரியான இந்த காலகட்டத்தில் தான் அவர் வழங்கியிருந்தார் என்று கூட கூறிக்கொள்ளலாம். தற்போது வரை பார்க்கும் பொழுது இப்பவும் கூட நிறைய படங்கள் வந்து அர்ஜுன் அவர்கள் இயக்கி நடித்தும் வருகின்றார். அது மட்டுமில்லாமல் அவருடைய அந்த ஆரம்ப காலம் என்று பார்க்கும் பொழுது இந்த ஏர்லி 90s கிட்ஸுக்கும் கூட அவர்கள் நிறைய என்ன சொல்றது நிறைய படங்கள் வந்து இன்னும் அப்படியே மனசுல நினைக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமா அந்த ஜென்டில்மேன், முதல்வன், இந்த மாதிரியான திரைப்படங்கள்.
0: நிச்சயமாக பாடலாக இருக்கட்டும், அது நேரத்தில் அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், இதற்காக பொழுதுமே கொண்டாடப்படக்கூடிய நடிகர் என்று சொல்லலாம். இந்த 90s கிட்ஸ் என்று வருகின்ற பொழுது நிறைய இடத்துல அந்த பேசுகின்ற வசனங்கள் அந்த காலத்தில் கூடுதலாக இவருடைய திரைப்படங்கள்ல இருந்து நிறைய வந்திருக்கும். அது மட்டுமல்லாது இவருடைய அந்த திரைப்பட பயணம் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய காலத்துக்கேற்ற வகையில் திரைப்பட கதையும் சரி தன்னுடைய நடிப்பும் சரி இதை தெரிவு செய்து கொண்டவர் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். 2010களின் பின்னர் அந்த 2000ன் கடைசி வரைக்கும் ஒரு தன்னுடைய ஹீரோவாக பல திரைப்படங்களை செய்து கொண்டாலும் அண்மை காலம் அந்த 2010 கடந்து பார்க்கின்ற பொழுது எதிர்மறை கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வயதுக்கேற்ற பாத்திரங்கள் இப்படியான பல்வேறு விடயங்களில் அவர் கவனம் செலுத்தியிருந்தார். அப்படி மங்காத்தா திரைப்படத்திலையும் கூட வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அதே நேரத்தில் விஷாலின் இரும்பு திரையிலும் கூட முக்கியமான விடயத்தை செய்திருப்பார். அப்படி அந்த கால மாற்றத்துக்கு ஏற்ற வகையில் தன்னுடைய நடிப்பை தொடர்ச்சியாக செய்து வருகின்றவர் ஆக்ஷன் கிங் அர்ஜுனாக இருக்கின்றார். இப்பொழுது கூட அவருடைய மற்றொரு படம் வெளிவர காத்திருக்கின்றது. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக நீங்களும் ஒரு மணி வரை இணைந்திருக்க முடியும். அவரை பற்றிய பல்வேறு விடயங்கள் இன்றைய நாளில் வழங்கிக் கொள்ள காத்திருக்கின்றோம்.
2: Bond. A bond. A bond. A bond.
3: Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande.
4: Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. B

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026 வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478-9-2710, கவுர் 6472-33-6129.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.
6: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5

0: அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சியோன் டாக்ஸ் .ca.

0: நேரம் 12 மணி. எஃப்எம் 102.7 ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. நீங்களும் தொடர்ச்சியாக 1 மணி வரை எங்களோடு இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். 23 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படும். இன்றைய நாளினுடைய மாலை பொழுது 28 டிகிரி செல்சியஸ், இரவு பொழுது 22 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படுகின்றது. திங்கட்கிழமை பொறுத்தவரை அதிகூடிய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 27, புதன்கிழமை 25 டிகிரி செல்சியஸாக காணப்படுகின்றது.
1: தொடர்ச்சியாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் .ca வழியாகவும் உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
0: ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஸ்பெஷலாக ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது.

0: நேரம் 12:07 எஃப்எம் 102.7 ஊடாக வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றோம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஸ்பெஷலாக நிகழ்ச்சி இன்றைய நாளில் ரெட் கார்பெட் உங்களோடு இணைந்திருக்கின்றது. ஒரு மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி என்று சொல்லி 150 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் என்று சொல்லலாம். அண்மை காலங்களில் தயாரிப்பாளர் என்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக தமிழில் மட்டுமல்லாது சின்ன திரைப்பட தளங்களிலேயும் தொடர்ச்சியாக தன்னுடைய படைப்புகளை தந்து வருகின்றார். ஸ்ரீராம் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஊடாக தயாரிப்பு பணிகளையும்
1: தொலைக்காட்சியிலும் கூட ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு பிரசன்டராக ஒரு ஆங்கராக வந்து பணியாற்றி இருக்கின்றார். அது கூட ஒரு எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் ஒரு கதாசிரியர், தயாரிப்பாளர், அது மட்டுமல்லாமல் ஒரு இயக்குனர் அப்படி என்று இந்த திரையுலகில் வந்து அவர் பல்வேறு பரிமாணங்களில் வந்து அவருடைய இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பரிமாணத்தில் வந்து அவருடைய பங்களிப்பை திரையுலகத்துக்கு வழங்கி இருக்கின்றார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காமின் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபு தேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
11: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
13: 102.7. I'm very happy. Start music.
14: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ரெட் கார்பெட்டின் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்.
15: திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க.
16: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
15: ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்,
16: போட்டே ஆகணும்.
17: அது கூட நான் கொஞ்சம் தயங்கினேன். சங்கர் ஆல்ரெடி பெரிய டைரக்டரா இருந்தாரு. கேட்கும் போது கொஞ்சம் எனக்கே ஒரு பயமா இருந்தது. பயம்னா ஒரு சிஎம் சீஃப் மினிஸ்டர் கேரக்டர் பண்ண சொல்றாங்க, அது எனக்கு சரியா இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் எனக்கு. சங்கர் சொன்னாரு, இல்ல சார் உங்களுக்கு நல்ல இமேஜ், அந்த மாதிரி தான் இமேஜ் இருக்கு. ஒரு பேட்ரியாட்டிக் பிலிம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணதுனால இதுல வந்து ஒரு கிளீன் கேரக்டரா இருக்கிறதுனால கிளீன் இமேஜ் இருக்கு, இது கரெக்டா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஒரு கான்பிடன்ஸ் ஏத்தினாரு. அண்ட் அப்கோர்ஸ் தே டிட் எ வண்டர்ஃபுல் ஜாப். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரீன் பிளே அந்த படம்.
18: ஐயா, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வசதியான குடும்பத்தை சேர்ந்தவரா?
19: இல்லப்பா, சாதாரண ஏழை விவசாய குடும்பம்.
18: உங்க சம்பளம் எவ்வளவுங்க? இல்ல உங்க சம்பளம் எவ்வளவுன்னு?
19: வெடிப்பு போக ஒரு 18,000 வரும்.
18: அதாவது வருஷத்துக்கு சுமார் 2,00,000. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா இத்தனை வருஷத்துல உங்க மொத்த சம்பாத்தியமே ஒரு 25 lakh கூட தாண்டாது. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட 800 crore சொத்து இருக்கு. அது எப்படிங்க வந்தது? உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம். சொல்லுங்க.

0: பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பகுதி உங்களுக்காக தந்திருந்தோம். எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. முதல்வன் திரைப்படம் இந்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்ல தந்திருந்தோம். அர்ஜுனை பற்றி பார்க்கிட்ட பொழுது நிறைய திரைப்படங்கள் பேசப்படுகின்ற திரைப்படங்களாக இருக்கு. ஆனாலும் இந்த முதல்வன் திரைப்படம் என்றது இதை கடந்து போக முடியாது. அர்ஜுனுடைய திரைப்படங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவருக்கான ஒரு மிக முக்கியமான அடையாளத்தை 99 ஆண்டு கால பகுதியில் இந்த திரைப்படம் ஏற்படுத்திக் கொண்டது என்று சொல்லலாம். ஒரு முதல்வராக இருந்தால் என்ன செய்வீர்கள் என்ற கேள்வியோடு அந்த திரைப்படம் நகர்ந்திருக்கின்றது. அதிகாரம் மக்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும், அரசியல் என்பது பதவிக்காக அல்ல என்றது அந்த காலத்திலேயே ஆணித்தனமாக அந்த திரைப்படம் கொண்டு வந்திருந்தது. அது மட்டுமல்லாது இந்த சிந்தனை என்றது திரையில் கொண்டு வருகின்ற பொழுது அந்த கதைக்களம் என்றது மிக முக்கியமாக காணப்பட்டிருந்தது. மிக முக்கியமான கதை, மிக முக்கியமான சீனாக இருக்கட்டும், அதோடு போகின்ற பாடல்களாக இருக்கட்டும், காட்சிப்படுத்தப்பட்ட விடயங்களாக இருக்கட்டும், அனைத்தும் பேசப்பட்டு ரசிக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக அர்ஜுன் அவர்களுடைய திரைப்படங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த திரைப்படம் எப்பொழுதுமே இருக்கும். அரவிந்தன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். ஒரு சாதாரண தொலைக்காட்சி என்ற ஒரு பயணம், தொலைக்காட்சி செய்தியாளராக வளர்ந்து அப்பொழுதிருந்த முதல்வரை இன்டர்வியூ செய்கின்ற ஒரு காட்சி வந்திருக்கும். அதன் ஊடாக ஒரு நாள் முதல்வர் வாய்ப்பு கிடைக்கின்றது, அதை எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றார் என்றதுதான் அந்த திரைப்படமாக இருந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் நீங்களும் ஒரு மணி வரை இணைந்திருக்கலாம். இன்னும் இனிமையான பாடல்களும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பற்றிய விவரங்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இந்த பொழுதில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் தருகின்ற விவரங்களை அறிந்து கொள்ளலாம்.
1: 3 கொண்டாட்டமாக ஆரம்பித்திருந்தது வெள்ளிக்கிழமை டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்வு இன்றைய நாள் 3வது நிறைவு நாளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல இந்த கோடை விடுமுறைக்கு நாங்கள் விடுமுறை கொடுக்கிற இந்த காலம் நெருங்கி வருகிறது. இந்த நிலையிலே வந்து இன்னும் இருக்கிற நாட்களை வந்து நாங்களும் இன்னும் சுவாரஸ்யமா மாற்றிக் கொள்வதற்கு இன்றைக்கு இந்த வாய்ப்பு. 2 நீங்கள் தவறவிட்டிருந்தாலும் இன்றைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் இலவசமான ஒரு அனுமதி, பார்க்கிங்கும் இலவசம். டேஸ்ட் ஆஃப் தமிழ் காபிரம் முற்றவழியில் மார்னிங் சைடன் பிங்க் சந்திப்புக்கு அருகேதான் இன்றைய நாளும் கோலாகலமாக தயாராகி கொண்டிருக்கின்றது. 3வது நிறைவு நாளாக இருக்க போகிறது. பிற்பகல் வேளையிலே வந்து சிறுவர்களுக்கான பவுன்சி காசலும் தயாராகிவிடும். இப்பவே வந்து ஏராளமான உணவு சாவடிகள் வந்து ஆயுதமாகிக் கொண்டிருக்கின்றன. ஏராளமான வணிக சாவடிகளும் திறக்கும் அப்படி என்று சொல்லி அவர் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று மாலை வேளையிலே பிரம்மாண்டமான மேடையிலே, அதுவும் இந்த வருடம் பார்க்கையில் முன்னப்போதும் இல்லாத வகையிலே வந்து 360 வந்து மேடை அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இந்த திசையில் இருந்தும் இந்த வசதியாக உங்களுக்கு அருகே நீங்கள் இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இன்று மாலையிலே எங்களுடைய கலைஞர்களோடு இணைந்த தென்னிந்திய பாடகியான பிரியங்கா, அதே போன்று சத்யபிரகாஷ் இணைந்து வழங்குகின்ற இசை நிகழ்ச்சியும் காத்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல அனுமதி இலவசம், பார்க்கிங்கும் இலவசம். நீங்கள் வருகின்ற நேரத்தை பொறுத்து நீங்கள் மார்னிங் சைடூடாகவும் என்ட்ரி பண்ணிக்கொள்ள முடியும், அல்லாவிட்டால் நீங்கள் பிஞ்சூடாகவும் என்ட்ரி பண்ணிக்கொள்ளலாம். இப்படி எந்த வகையில் அதே போன்று பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துபவர்களுக்கும் இலக்குவாகவே வந்து வரக்கூடிய ஒரு வசதியான ஒரு இடம்தான் இந்த காபிரம் முற்றவழி. மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புகருக்கு ஏராளமான வர்த்தக சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்கள் கொண்டவை, அதே போன்று பவுன்சி காசு இப்படி என்று சொல்லி இன்றைக்கும் வந்து தயாராக இருக்கின்றது. இப்பவே ஒரு சில வணிக நிறுவனங்கள் வந்து தயாராகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக உணவு சாவடிகள் எல்லாம் பிற்பகல்ல இருந்து ஏனைய சாவடிகளும் தயாராகிவிடும். அதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேடையிலே வந்து கலை நிகழ்ச்சிகள் மாலை வேளையில் களை கட்ட இருக்கின்றன. அவை நீங்களும் குடும்பத்தோடு வந்து மகிழ்ச்சியாக சுவையான உணவுகள் தாயகத்தின் நினைவை கொண்டு வருகின்ற ஏராளமான உணவுகளை சுடச்சுட நீங்கள் பெற்று மகிழ்ச்சியாக இந்த நாளை வந்து கழித்துக் கொள்ள முடியும். அதே போன்று உங்களுக்கு கண்ணுக்கும் காதுக்கு விருந்தாக கலை நிகழ்ச்சிகளும் களை கட்ட இருக்கின்றன. இது வந்து மார்னிங் சைட் அண்ட் பிங்க் சந்திப்புக்கு அருகே காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
0: ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்களும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பகுதியை தந்திருந்தோம். முதல்வரின் திரைப்படத்தில் அவர் புகழேந்தி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அது மட்டுமல்லாது அந்த பாடல்களும் கூட கூடுதலாக பேசப்பட்டிருக்கும். அர்ஜுன் அவர்களுடைய கம்பீரமான தோற்றமாக இருக்கட்டும், அதிரடியான வசனங்களாக இருக்கட்டும், விறுவிறுப்பான ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கட்டும், இவை படத்துக்கு மேலும் வலுவூட்டிய விடயங்களாக இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இப்போ கூட சோசியல் மீடியா ட்ரெண்ட் வருகின்ற பொழுது பழைய படங்கள், பழைய பட காட்சிகள் எப்பொழுதுமே தொடர்ச்சியாக பயிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கால தமிழ்நாட்டு எலெக்ஷன் என்று வருகின்ற பொழுது அதன் பின்னர் கூடுதலாக பகிரப்பட்ட காட்சிகள் இந்த முதல்வன் திரைப்பட காட்சிகள் என்று சொல்லலாம்.
2: ஆமா, முக்கியமாக இந்த திரைப்படத்தை பற்றி பேசும் பொழுது இந்த படத்தில் வந்து அந்த மெயின் கம்போனண்டே வந்து அந்த ஒரு நாள் முதலமைச்சர், 24 மணி நேரம் முதலமைச்சராக பதவியேற்று அதிரடி சீர்திருத்தங்கள் மூலம் ஒட்டுமொத்த மாநில நிர்வாகத்தையும் புரட்டி போடுவதே இந்த படத்தின் வந்து முக்கிய கதைக்களமாக இருந்தது. இந்த படத்திற்கான இசையை ஆர் ரஹ்மான் அந்த வேளையில் வழங்கியிருந்தா, அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரியே அந்த படத்தின் பாட்டு இன்று வரைக்குமே வந்து ஹிட் ஹிட் சாங்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நைன்டிஸ் பிளேலிஸ்ட்னு எடுக்கும் பொழுது இந்த படத்தில் இருக்கும் முழு இந்த ஆல்பமே வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுஜாதா அவர்களின் கூர்மையான வசனங்கள் மற்றும் அர்ஜுனின் யதார்த்தமான நடிப்பில் இந்த படம் வந்து மிகப்பெரும் வணிக வெற்றியும் வந்து அடைந்தது. இது வெவ்வேறு மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு அதே வழியில் ரீமேக்கும் செய்யப்பட்டு இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு திரைப்படமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் அந்த பில்மோகிராஃபி அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட சில படங்களை வந்து அப்படியே சொல்லலாம். அந்த ஜென்டில்மேன், முதல்வன் என்ற படம் கூட அதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்.
0: ரிஷபாக அந்த அவருடைய கரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்த திரைப்படங்களாக இந்த திரைப்படங்கள் இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாத அவர் இந்த படத்தை தன்னால் நடிக்க முடியுமான்ற கேள்வி இருந்ததுன்றதை நாங்களும் முதல்ல தந்த பகுதியிலையும் அவர் சொல்லியிருந்தார். இது வெவ்வேறு நடிகர்களுக்கு முதல்ல சென்ற திரைப்படமாக இருக்கின்றது. குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கூட இந்த கதையை செய்ய சொல்லி ரீச் அவுட் பண்ணப்பட்ட நேரத்தில் மீண்டும் அர்ஜுனுக்கான வாய்ப்பு இந்த திரைப்படத்திலிருந்து கிடைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் எஃப்எம் 102 தசம்புகளோடு. நீங்களும் ஒரு மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு.
3: The one and only Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM. 102.7. Weekend East FM. The greatest radio station.
4: East FM. Tamil. Seidhigal.

0: கனடாவின் வாகன எரிபொருள் விலைகளில் மத்திய அரசு வழங்கவிருக்கும் வரிவிலக்குகள் வரும் மாதம் 7ஆம் தேதியுடன் காலாவதியாகும் நிலையில் அதனை வரும் ஆண்டு கனடா தினம் வரையாவது நீடிக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பாலுவியே பிரதமர் மார்க் கார்னியிடம் அழைப்பு விடுத்துள்ளார். வாழ்க்கை செலவு உயர்வினால் கனடிய மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 3 விவசாயிகள் கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளமை கடும் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ளது. தொலைந்து போன தமது மாடுகளை தேடியே அவர்கள் காட்டுக்குள் சென்றதாகவும், ஆனால் தமது தவறை மறைப்பதற்காக அவர்கள் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டை கர்நாடக வனத்துறை முன்வைப்பதாகவும் தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசனம் வெளியிட்டுள்ளது. இவ்விடயத்தில் உண்மையை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு நடத்தப்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
0: சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி பாரிய மாநாட்டை நடத்தவுள்ளதாக இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டும் இதுவரை தமக்கு நீதி கிடைக்கவில்லை எனவும் அது
2: சுட்டிக்காட்டியுள்ளது. திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
3: ஆஹா, ஓஹோ,
4: என்னப்பா ஆஹா ஓஹோன்னு ஒரே அனத்தலா இருக்கு. என்னாச்சு உனக்கு?
3: அங்க பாரு, அங்க பாரு.
4: எங்கப்பா?

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165081 9552 4165081 9552
3: முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
4: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
5: ஸ்காபரோவில் அகரம் சில்க், 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம், பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில் அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401, வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ. அகரம், பட்டுக்களின் சிகரம்.
1: வைப்ரேஷன் East FM 102.7.

0: நேரம் 12:45 எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக 1 மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். நாங்களும் நிறைவு செய்கின்ற நேரத்தையும் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றோம். நிறைய விடயங்கள் அர்ஜுன் பேட்டி பேசியிருக்கின்றோம் என்று சொல்லலாம். அவருடைய ஆரம்பமாக இருக்கட்டும், அதன் பின்னர் அவருடைய திரைப்படத்துறை பயணமாக இருக்கட்டும், அவர் சார்ந்த விருதுகளாக இருக்கட்டும், இவையும் தொடர்ச்சியாக நாங்கள் தந்து கொண்ட விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக இவருடைய கர்நாடக படங்களும் சரி, அது நேரத்தில் தெலுங்கு திரைப்படங்களாக இருக்கட்டும், அவை கூட கூடுதலாக பேசப்பட்ட திரைப்படங்களாக இருக்கின்றது. அர்ஜுனை பற்றி பேசுகின்ற பொழுது எப்பொழுதுமே அவருடைய ஃபிட்னஸ் என்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற விஷயம். அவருடைய ஆரம்ப காலங்களும் சரி, அதன் பின்னர் இப்பொழுது 60களை கடந்து வந்திருக்கின்ற இந்த பயணமும் சரி, எப்பொழுதுமே ஃபிட்னஸ் என்றது பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது.
1: தொடர்ச்சியாக அவருடைய திரைப்படங்களும் கூட இன்று வரையிலுமே வந்து நிறைய அந்த ஆக்ஷன் மோடோடையே வந்து நிறைய படங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அண்மையில் கூட பிளாஸ்ட் திரைப்படத்திலும் கூட ஒரு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் திரைப்படமாகவே அமைந்திருந்தது. அது மாத்திரமில்லாமல் உடற்பயிற்சிக்கான முக்கியத்துவத்தையும் வந்து அவர் அப்பப்போது அவர்களுடைய நேர்காணலிலும் கூட அவர் அதை வந்து பதிவு செய்திருக்கின்றார்.
0: இப்பொழுது அவருடைய பிள்ளைகளும் இந்த திரைப்படத்துறையில் பயணித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமில்லாத தொடர்ச்சியாக படங்கள் வரும் என்றதையும் அண்மையில் நடைபெற்ற ஒரு நேர்காணலையும் அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த பிளாஸ்ட் சார்ந்து பேசப்படுகின்ற பொழுது நிறைய கேள்விகள், ஆரம்பகால பயணமும் சரி, அதன் பின்னர் கடந்து வந்திருக்கின்ற பயணம் பற்றியும் நிறைய விடயங்களை பயந்திருந்தார். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக திரைப்படங்கள் அவருடைய இனிவரப்போகின்ற படங்கள் மாறுபட்ட படங்களாக இருக்கும் என்றதும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இவை நாங்கள் அந்த விடயத்தையும் இன்றைய நாள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான பாடல்களை இன்றைய நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு தந்திருக்கின்றது. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஸ்பெஷலாக நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருந்தது என்றதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஒலிக்கின்ற பாடலோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தை அமைத்திருக்கின்றோம். இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ரெட் கார்பெட்

0: நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்திருக்கலாம் என்றதை சொல்லிக்கொண்டு இதுவரை நேரம் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: சஹானா லிங்கநாதன்
0: என்றும் உங்கள் அன்பின் டி எஸ் கோகுலின் நன்றி. வணக்கம் நேர்களை, தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு சஞ்சயன் மற்றும் சுரேகா இணைந்திருப்பார்கள். தொடர்ந்து வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருங்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960. 4374777960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
5: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
6: Welcome to New Ocean Supermarket.
7: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காயை தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
8: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்க,
7: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
8: நீர்ச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
7: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
8: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுண்டு பாத்தீங்களா?
9: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ.
10: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
10: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
11: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஒரு கேள்வி ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன சொல்றது?
0: எட்டு கயிறுகளோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
2: இதெல்லாம் எப்படி?
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா.
0: சிகரம் தொடு.

0: நன்றி கோகுலன் மற்றும் சகானா, இனிமையான வணக்கம் அன்பஞ்சங்களே. வணக்கம் சுரேகா.
1: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல உற்சாகமா இருக்கிறேன்.
0: 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 வருடம் சிகரம் தொடு நிகழ்ச்சியோடு நேரத்தில் அனைவரையும் சிகரத்தில் ஏற்றி அழகு பார்ப்பதற்கு இஸ்டிஃபமோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம்.
1: எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க
0: சில நேரங்களில் சில விஷயங்கள் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் சூடாறதுக்கு. சரி, எனவே நாங்களும் 8 கயிர்கள் வளமை போல் எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த 8 கயிர்களில் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்வீர்கள். அதாவது 8 நேயர்களுக்கு வாய்ப்பு இருக்கு, 2 மணி நேரத்தில் 8 நேயர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அந்த 8 நேயர்களும் ஒன்றோட லைன் அப்பா வரணும். அதாவது ஒரே நேரத்தில் 2 பேர் எல்லாம் எடுக்கலாது. எனவே வந்து நீங்க கயிற்று இலக்கத்தை சொல்லுவீங்க, நாங்கள் இலக்கத்தில் இருக்கிற கேள்வியை பிரித்து சொல்லுவோம், டெண்டு தரம் சொல்லுவோம். அது சரியா நீங்க கவனமாக கேட்கணும். வேர்ட் பை வேர்ட் நீங்க கேட்டுட்டு ஒவ்வொன்றுக்கும் 6 பதில்கள் கொண்ட கேள்விகள் நாங்கள் எடுத்து வருவோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த 6 பதில்களில் 3 பதில் தான் நீங்க சொல்ல போறீங்க, 3 நாங்க சொல்ல போறோம். நீங்க நினைக்கிறது நாங்க சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல.
1: அதுக்காக 3 நீங்க தொடர்ந்து சொல்ல மாட்டா, அப்படியும்
0: இல்ல. அவரு சின்ன சின்ன கேப் வரும், அந்த கேப்ல நீங்க சொல்லுவீங்க. எனவே 6 பதில்கள், 3 பதில் எங்களால், 3 பதில் உங்களால். சரியான பதிலை சொல்லி உங்களை என்ன செய்வோம்னா சிகரத்தில் ஏற்றி சிகரம் தொட்ட பாடல உங்களுக்கு தருவோம். இதுதான் ஃபார்மட். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: 23°C ஆயிருக்கிறது ட்ரோனோ, 27 உணர்கின்றோம். அதே போலவே நாளை பொறுத்தவரை சரி இரவு வேதரையும் சொல்றேன். அந்த வளமையில 23°C பிற்பகல் விலை இருக்கும் என்றும், இரவு விலை 20°C இருக்கும் என்றும் காலநிலை தரவுகள் தெரிவிக்கின்றன. நாளை திங்கட்கிழமை சூரிய வெளிச்சம்
1: தொடர்ந்தும் வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% அதிகரிக்க இருக்கின்றது.
0: Facebook, Instagram, TikTok ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அலுவலகத்தில் விளக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com மூலமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: தொடர்ந்தும் சிகரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சிகரத்தை தொடர்வதற்கு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் உங்களோடு.

0: இல்ல ஒரு காலத்துல இந்த பாட்டு வாரத்துக்கு முதல்ல எல்லாம் இதயம் எங்க இருக்கு, உடம்புல வலப்பக்கத்துல இருக்க, இடப்பத்துல இடப்பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா டக்குன்னு வராது. அதே ஒரு குறிப்பிட்ட ஒரு வயது தாண்டி இந்த பாட்டெல்லாம் வந்ததுக்கு பிறகு ஓ இடம் மாறி துடிக்கிறதான் இந்த பக்கத்துல சொல்லுங்க, எதை சொல்ல
1: வந்தீங்க?
0: வலதுபுறத்திலே, வலதுபுறம் நீங்க நேர்ல இருந்து பாக்குற உங்களுக்கு வலப்புறம் பண்றது இடப்புறம், எங்களுக்கு வலப்புறம் பண்றது வேற. அப்ப எங்கட பார்வையில வலப்புறம், எங்களுக்கு எங்கட வலப்பக்கத்துல இதே இல்ல.
1: அனைத்து தளவாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பெற்றுக் கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்துமே பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் ட்ரோண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர்ஸ் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.

0: ஒரு காலத்துல அந்த பாடகர்கள் அந்த எஸ்பிபி அந்த காலத்தை நாங்கள் சொல்லலாம். இப்போ டிஎம்எஸ் சுசிலா, எஸ்பிபி ஜானகி, அந்த அவங்கெல்லாம் அந்த போட்டி போட்டு பாடுவாங்க. போட்டி போட்டு பாடுறன்றது நான் சொல்கிறது ஒரு மைக்கை வச்சு ரெண்டு பேரும் ஷேவ் பண்ணுற காலத்தை அப்படியெல்லாம் அந்த போட்டி இல்லை. அவங்க பாடுறதுல அந்த சங்கதிகளில், அதே நேரம் அந்த சங்கதிகளில் அப்படியான விஷயங்கள்லாம் போட்டி போட்டு பாடுறத கேட்டோம். ஆனால் இந்த காலத்தில் அப்படி ஒரு போட்டியே இல்லை. வாத்தியத்துக்கும் வாத்தியத்துக்கும் தான் போட்டியாக இருக்குது.
1: நான்
0: கேள்விப்பட்டேன், இசை ரசிகர்கள் தங்கள ஆதங்கத்தை கொட்டி தீர்ப்பாங்க.
1: இல்ல இல்ல, உண்மைதான். இந்த 2K கிட்ஸுக்கு இப்ப வர இசைகள் பிடிச்சாலும் கூட 90s கிட்ஸுக்கு வந்து நம்ம அந்த காலத்து மெலோடிஸ் தான்.
0: தேடுன ட்ரெண்டிங் பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேடுன இந்த கிழமை ட்ரெண்டிங் பாட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று வந்தது. சரி, அத புற கதைப்போம். சரி, நேரம் ஒரு மணி 15 நிமிடம். சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரத்தை தொடுவதற்கு அவலாக ஒரு நேரம் வந்திருக்கிற தேவகுமார், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் இருவருக்கும். வணக்கம் தேவகுமார், நல்லதான் இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க தேவகுமார்?
0: நலமா இருக்கிறோம். என்னத்த சொல்றது? இலக்கத்துக்கு சொல்லுங்க. அவளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆற கேட்க போறீங்க? நானும் அதை தான் பார்த்தேன்.
1: 2026 ஐபிஎல் கிரிக்கெட் டீம் 6 சொல்லுங்கள். 2026 ஆண்டின் ஐபிஎல் கிரிக்கெட் டீம் 6 சொல்லுங்கள்.
2: இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான்.
0: இல்லை, நீங்கள் அது லிஸ்ட்டை விட பெருசாக போகுது. கேள்வி கேள்வி என்னன்னு சொல்ல, ஐபிஎல் கிரிக்கெட் டீம் 2026 ஐபிஎல் கிரிக்கெட் டீம் 6 சொல்லுங்க என்பதான் கேள்வி. சரி, உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுப்போமே. நாங்க என்ன, சரி நாங்கள் சொல்லி ஆரம்பிக்கிறோம். டெல்லி கேபிட்டல்ஸ்.
2: ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸ்.
0: எவ்வளவு அவசரப்பட்டு கூகுள்ல டைப் பண்ணாலும் வருது இல்லப்பா.
1: அந்த டைமிங் வந்து டைப் மாதிரியே இருக்குது.
0: ஐயோ, அது
1: பாட்டி தொலைங்கப்பா.
0: சரி, இனி நீங்க கிரிக்கெட்டும் பார்க்கணும். எனக்கு இப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்றேன்னா கிரிக்கெட்டும் பார்க்கணும்.
2: நன்றி நன்றி
0: நன்றி இணைந்து கொண்ட வைக்க. அதாவது நாங்கள் ஐபிஎல் 2020 ஐபிஎல் பாத்தீங்க, போட்டி நடக்கிற நேரம் தான் எல்லாமே பெருசா இருக்கு. அந்த போட்டி முடிஞ்சேன்னு சொல்லி நாங்களும் அதை மறந்துடுவோம். இப்ப சொக்கரும் அப்படிதான் மறந்த மாதிரியே போயிட்டு. அதாவது 2026 ஐபிஎல் கிரிக்கெட் டீம் 6 சொல்லுங்க கேட்டிருந்தோம். அதுல சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அதே போல லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ், அதே போலவே மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்ச் பெங்களூரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவ்வளவும் இந்த அணிகள், இவ்வளவு அணிகளும் இருக்கு. இதுல நாங்க 6 தான் கேட்டுனாங்க.
1: ஆனா கிரிக்கெட் லவர்ஸ் வந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்களா, ஐயோ நாங்கள் அப்படி யோசிச்சிருப்பாங்க.
0: சரி, 1:18, 6வது கயிறு ஏற்கனவே சோல்ட் அவுட். எனவே மிகுதம் இருக்கின்ற கேள்விகளுக்காக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
3: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 EFM.ca.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
7: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
8: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் August 7 தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கமேன் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
12: என்றும் இசையுடன் இஸ்டெஃப் எம் உங்களுடன் 102.7.

0: மங்கையின் பேரன் நண்டு எஸ்பிபி கேட்டிருக்காரு. 1:26 இணைந்து சிகரத்தை தொடலாம். அழைக்கமணி தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: டேஸ்ட் ஆஃப் தமிழ் பற்றிய தகவல்களை அங்கிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம்.
2: டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு 3வது நாள்களிலிருந்து நாங்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு உங்களுக்காக காணப்படுகின்றது. மார்னிங் செரன்ஃபின்ஸ் வந்து பேரில் இருக்கின்ற ஸ்காப்ரோம் முற்றவழியில் தான் 3வது நாள் கொண்டாட்டத்திற்கான ஆரம்ப பணிகளும் இப்போது ஆரம்பித்திருக்கின்றன. வணிக சாவடிகள், உணவுச் சாவடிகள் போன்றவையும் கொஞ்சமாக ஆரம்பித்திருக்கின்றன, திறக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் சற்று நேரத்திலே சிவர்களுக்கான பவுன்சி காசலும் தயாராகிவிடும். மாலை வேளையிலே வந்து நேற்றைய நாள் 5 மணிக்கே கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகியிருந்தன. மறு நிகழ்ச்சிகள் இன்றைக்கும் அதற்கான ஆயத்த பணிகள் இப்போது ஆரம்பமாக இருக்கின்றன. மாலையில் பிரபல தென்னிய பாடகி பிரியங்கா உட்பட சத்யபிரகாஷ் அதே போன்று எங்களுடைய கலைஞர்களும் இணைந்து வழங்குகின்ற இசை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. இந்த முறை வளமைக்கு மாறாக இன்னும் ஸ்பெஷலாக 360 டிகிரியிலே நீங்கள் நிகழ்ச்சிகளை கண்டு காணிக்கக்கூடியவாறு ஒரு மேடையும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான மேடைகளிலே கலைஞர்கள் உங்களுக்காக கலை நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். வளமை போன்று ஏராளமான உணவுச் சாவடிகள் இருக்கின்றன, வணிக சாவடிகள் இருக்கின்றன. சிறந்த வழிகளில் கூட நீங்கள் பல பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுமதி இலவசம், அதே போன்று பார்க்கிங்கும் இலவசம். முற்று முழுதாக இலவசமான ஒரு நிகழ்வாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்ச்சி இந்த ஆண்டும் களைகட்டி இருக்கின்றது. 3வது நிறைவு நாள் இன்றைக்கு தானாவே 2 நாட்கள் உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லாமல் போனால் வந்திருந்தீங்கன்னா கூட பரவாயில்லை. என்றால் அனுமதி பார்க்கிங் போன்றவை இலவசமாக இருக்கின்றன. நீங்கள் வாகனங்களில் வரும்போது மார்னிங் சைட் ஊடாகவும் என்று பண்ணிக்கொள்ள முடியும், அதே போன்று பின் ஊடாகவும் வந்து கொள்ள முடியும். நீங்கள் வருகின்ற நேரத்தை பொறுத்து இந்த என்ட்ரன்ஸ் சில வழிகளில் மாறுபடலாம், ஆகவே அதையும் நீங்கள் கவனத்துக் கொள்ள முடியும். ஆனால் அனுமதி எல்லாமே இலவசம், அனுமதி பார்க்கிங் போன்றவை இலவசம். நீங்கள் பொது போக்குவரத்துகளில் வரும்போது கூட இலக்குவாகவே வந்து இதில் அக்சஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய இடத்தில் தான் இது அமைந்திருக்கின்றது. மார்னிங் சைரன் பிங்க் சந்திப்புக்கு அருகே ஸ்காப்ரோவிலே ஸ்காப்ரோ மூச்ச வழியில் தான் டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்வு களைகட்டி இருக்கின்றது. இப்போது ஆயத்த பணிகள் இடம்பெறுகின்றன. இன்னும் சற்று வேளையிலே இந்த வணிக சாவடிகள் எல்லாம் முற்றுமுழுதாக திறக்கப்படும். அதே போன்று மாலை வேளையிலே கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 இது மார்னிங் சைரன் பிங்க் சந்திப்புக்கு அருகே ஸ்காப்ரோ மூச்ச வழியில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்தியுள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வர முன்னர் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும் தீவிர முயற்சிகளை கனடா முன்னெடுத்துள்ள நிலையில் வாகன உற்பத்தி துறை அவ்வொப்பந்தத்தில் கட்டாயமாக உள்ளடக்கப்பட வேண்டும் என பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் வலியுறுத்தியுள்ளார். மோசமான ஒப்பந்தம் எட்டப்படுவதை விட ஒப்பந்தம் எட்டப்படாமல் இருப்பது சிறந்தது என அவர் கூறியுள்ளார்.
3: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் காங்கிரசின் அடிமையாக உள்ளதாகவும் பாஜகவின் அடிமையாகவும் மாறுவார் என்றும் திமுக செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன் விமர்சித்துள்ளார். மத்திய பாஜக அரசின் தொகுதி மறுவரையை மசோதாவை கடுமையாக எதிர்த்து வந்த திமுக தேர்தல் தோல்வியின் பின்னர் நிலைப்பாட்டை மாற்றுவதாகவும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடும் எனவும் தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அவரது கருத்து வெளியாகியுள்ளது. கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் எவரும் விஜய்க்கு வாக்களிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
2: இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அவரது பயணம் அமைய உள்ளதாக இந்திய தரப்புகள் கூறுகின்றன. இந்த விஜயம் குறித்த கலந்துரையாடல் ஒன்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் இலங்கை பாதுகாப்பு செயலருக்கு இடையில் நேற்று நடைபெற்றுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: நல்ல பாட்டு நாலு விஷயம்
5: எஃப்எம் 102.7
4: ஈஸ்ட் எஃப்எம் .ca

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamseen 437-860-7002.
3: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
5: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: ஒரு மணி 46 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து சிகரத்தை தொடலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? காயிற்று இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். கேள்வியை சொல்வோம். 15 வினாடிகளுக்குள் சரியான பதிலை நீங்களும் நாங்களுமாக சேர்ந்து சொல்லி அந்த சிகரத்திலே உங்களை நாங்கள் ஏற்றி விடுவோம். ஏற்றி விட்டு சும்மா இல்லாமல் இல்லை, நீங்களும் பதில் சொல்லணும். அதுக்காக ஏற்றி விடுவோம். நீங்க சொன்னீங்க, எப்படி இருந்தாலும் நீங்க ஏற்றி தானே விடணும்.
0: முதலாவது படியை தான் தூக்கி விடுவோம்.
1: முதலாவது படியை தூக்குவோம், ரெண்டாவது நீங்க கால் எடுத்து வைக்கணும். சரி, மூன்றாவத அந்த மாதிரி, அதாவது உங்களோட முயற்சி எங்களோட முயற்சி ரெண்டு முனைந்து உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்ப்பதான் எங்களுடைய டார்கெட்டு. 3 மணிக்குள் நீங்க இணைந்து கொள்ளலாம். அழைக்க தொலைவு சிலக்கம்
0: 416-554-4040.
1: எப்பொழுது டேஸ்ட் ஆஃப் தமிழ் சொல்கின்ற புதிய தகவல் என்ன கேட்கலாம்?
2: டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்ச்சி 3வது நாளாக இந்த ஆண்டு களைகட்டி இருக்கின்றது. இன்றைக்கு தான் நிறைவு நாள். கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக இருந்தது நேற்று 2வது நாள். இன்றைக்கு 3வது நிறைவு நாள். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம், ஒட்டுமுழுதாக இலவசமான நிகழ்வை நீங்கள் குடும்பத்தோடு கொண்டாடி மகளலாம் இன்றைய நாள். இது வந்து மார்னிங் சைட் அண்ட் பிங்க் சந்திப்பு கருகே இருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றவழியில் தான் இடம்பெறுகின்றது. இப்போது ஏராளமான வணிக சாவடிகள் திறக்க ஆரம்பிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேடையிலே வந்து ஒத்திகைகளுக்கான ஆரம்ப கட்ட நிகழ்வுகளும் ஆரம்பமாகி இருக்கின்றன. மாலை வேளையில் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இன்றைக்கும் இடம்பெற தயாராக இருக்கின்றது. பிரபல தென்னிந்திய பாடகி பிரியங்கா உட்பட சத்ய பிரகாஷ், அதே போன்று எங்களுடைய கலைஞர்கள் பங்கு பெற்றுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. அதிலும் இந்த ஆண்டு முன்னொப்பதும் கண்டிராத வகையிலே 360 டிகிரி ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எல்லா கோணங்களிலிருந்தும் இலகுவாக நீங்கள் இசை நிகழ்ச்சியை ஒரு வேறு ஆங்கிள் வந்து பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்க்கிங் இலவசம், அனுமதி இலவசம், மகிழ்ச்சியாக இந்த கோடை விடுமுறையை வந்து அது எங்களை விட்டு விடுமுறை எடுக்கிற கால நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அதுக்கிடையில வந்து நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடி கொள்ளலாம். ஏராளமான சுடச்சுட உணவுகள் எல்லாம் இருக்கின்ற வகைகளாக இருக்கின்றன. வளமை கொண்டுதான் நேரடியாக வந்து நீங்கள் நாவிற்கு சுவையான உணவுகளை உண்டு மகளெல்லாம்

இன்னும் சற்று நேரத்திலே வந்து தயாராகிவிடும். ஆகவே இலவசமாக அதிலே குழந்தைகளை நீங்கள் விட்டுக்கொள்ள முடியும். இப்படி ஏராளமான நிறைய ஆடை ஆபரணங்கள் இருக்கின்றன. அதே வேளையில் சில சேவைகள் தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உணவுச்சாவடிகள் இருக்கின்றன. இப்படி பல பல்வேறுபட்ட விடயங்களோடு டேஸ்ட் ஆஃப் தமிழ் இங்கே களைகட்டி இருக்கின்றது. நீங்கள் மூன்றாவது நாள் நிகழ்வு நிறைவு நாள் இன்றைக்கு தான். ஆகவே இதிலும் பங்கு பற்றிக் கொள்ள முடியும். மாலை வேளையில் இசை நிகழ்ச்சி தயாராக இருக்கின்றது உங்களுக்காக. நேற்று மாலை 5 மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பமாகி இருந்ததையும் குறிப்பிட்டு சொல்லலாம். இன்றைக்கும் வந்து நிகழ்ச்சிகள் மாலை வேளையில் ஆரம்பமாகிவிடும். ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். இது வந்து ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் பிங்க் சந்திப்புக்கு அருகே ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
2: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8th ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
2: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் Grade 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். 416-795-0707.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
1: பூவே பூவே பெண் பூவே,
0: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடவா.
3: 2:02 சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஈஸ்ட் எஃப்எம்எல். இந்த மனத்தியாலத்தில் நேர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு என்ன செய்யலாம்,
4: உங்களுக்கு பிடித்தமான ஒரு கைட்டை வந்து தெரிவு செய்யலாம். அதுல இருக்கின்ற கேள்வியை வந்து நாங்க உங்கள்கிட்ட சொல்லுவோம். 15 வினாடிகளுக்குள்ள நீங்க பதில சொல்லணும். தனியே சொல்லணுமாண்டா கண்டிப்பா இல்ல, நீங்களும் நாங்களுமாக சேர்ந்து சொல்லி உங்களை சிகரத்தில் ஏத்தி விடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சரியா சொன்னா
3: சபாஷ் சபாஷ் சபாஷ். 4164 உங்களுக்காக காத்து மாற்றப்படாத அதே தொலைபேசிக்கு உங்களுக்காக காத்திருக்குது. காலநிலை என்ன சொல்கின்றது? தொடர்ச்சியாக நாங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 25 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது, 30 ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.

0: எப்படியான பாடகர்கள் எல்லாம் இருக்கிற இண்டஸ்ட்ரி என்னது?
1: இல்ல, நான் அதை எதிர்பார்த்தேன். உங்களோட கை அந்த ஸ்வரத்துக்கு ஏற்ற மாதிரி உயர்ந்து போனதை நான் கவனிச்சு கொண்டே இருந்தேன். அப்பவே தெரியும் எனக்கு என்னமோ சொல்ல வாரீங்க உலகத்துக்கு.
0: இல்ல இல்ல, உண்மைதானே. இப்ப இப்படிப்பட்ட இசைக்கலைஞர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் இசை, தமிழ் இசையில அவங்க ஒரு ஒரு மொழியில பாடினாலும் நாங்க கேட்கிற தமிழ் பாட்டு தானே, அதால நான் பிடிச்சோன்னே. 2:10 சிகரம் தொடுவு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரத்தை தொடுவதற்கு எங்களோட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு 40 இருக்கு. சரி, மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 1:30 நீங்க எங்களோட இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அழைக்கலாம்.
1: 416-554-4040.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மென்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபு தேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம். 905-667-7200.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394-416-289-9993.
6: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: இரண்டு மணி 24 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இல்ல, இப்ப ஒரு ஐடியா ஒன்று வந்தது எனக்கு. ஐடியா ஒன்று வந்ததுன்னா, இப்படி ஏதாவது ஒரு சந்தத்துக்கு கதைக்கிற மாதிரி ஒரு போட்டி வைக்கலாம்னு சொல்லி, சந்தத்துக்கு கதைக்கிற மாதிரி போட்டி நாங்கள் ஒரு இதோட கொடுப்போம். அது ஒரு மியூசிக்காக கூட இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு டிக் டிக் சவுண்டாகவும் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு நீங்க சந்தத்துக்கு கதைக்கிற மாதிரி நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும் நினைக்கிறேன்.
0: இப்ப நான் கதைச்சது சந்தத்தோட வந்துதான், அதை சொல்லுங்க முதல்ல.
1: அது கேட்டுட்டு இருக்க நேர்களுக்கு தெரியும், சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரத்தை தொடுவதற்கு நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். 3 மணி வரையிலும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: டேஸ்ட் ஆஃப் தமிழ் 3வது நாள், அங்கு இருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
2: மார்னிங் சார், என் பிங்க் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற ஸ்காபரோ மூச்சவழி தான் இன்றைக்கு 3வது நிறைவு நாளாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் களைகட்டி இருக்கின்றது. இப்பவே ஏராளமான வணிக சாவடிகள், உணவுச் சாவடிகள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டன. அதே போன்று மாலை வேளையிலே கலை நிகழ்ச்சிகள் விரைவில் ஆரம்பமாக இருக்கின்றன. அதற்கான ஆயத்தக்கட்ட பணிகளும் இப்போது ஆரம்பமாக இருக்கின்றன. மக்களும் மெதுமெதுவாக வருகை தர ஆரம்பிக்கின்றார்கள். நீங்களும் குடும்பத்தோடு இந்த இலவச அனுமதி, பார்க்கிங்கும் இலவசம், அனுமதியும் இலவசம், முற்றுமுழுதாக இலவசமான ஒரு நிகழ்வு தான் டேஸ்ட் ஆஃப் தமிழ். அவை மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு கழித்துக் கொள்ளலாம். இந்த கோடை விடுமுறைக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கின்றன. நிறைவு பெறுவதற்காக இந்த மகிழ்ச்சியாக விடுமுறை, எங்கள்கிட்ட இருந்து விடுமுறை பெற்றதுக்கிடையில நாங்கள் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு இந்த வார இறுதியும் கொண்டாடி கொள்ள முடியும். ஏராளமான சுடச்சுட்ட உணவுகள் எல்லாம் இருக்கின்றன. விதவிதமான உணவுகள், இந்த ஸ்நாக்ஸ் வகைகள், ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்கின்றன. அதே போன்று ஆடை ஆபரண தெரிவுகள் இருக்கின்றன. அதுவும் இன்றைக்கு வந்து நிறைவு நாள், உங்களுக்கு நல்ல சூப்பர் டீல் எல்லாம் பொருட்கள் கிடைக்கலாம். மாலை வெளியில இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தென்னிந்திய பாடகர்கள் சசிபிரகாஷ், பிரியங்கா ஆகியோர் பங்கு பெற்றுகின்றார்கள். அவர்களோடு இணைந்த எங்களுடைய கலைஞர்களும் இணைந்து கொள்கின்றார்கள். ஏராளமான நிகழ்வுகள் உங்களை மகிழ்விக்க தயாராக இருக்கின்றன.
3: டேஸ்ட் ஆஃப் தமிழில் இருந்து நாங்களும் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். ஸ்காப்ரோ முச்சவெளியில் இன்று நிறைவு நாளாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்னிங் ஃபைட் அண்ட் பின் சந்திப்பில் தான் ஸ்காப்ரோ முச்சவெளி அமைந்திருக்கிறது. இங்கே பிரம்மாண்டமான ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது 360 ஸ்டேஜ் கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. முதன் முதலாக இந்த 360 ஸ்டேஜில் ஏராளமான நிகழ்ச்சிகள் கூட இடம்பெற காத்திருக்கின்றன. தென்னிந்திய பாடல்களான சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்காவினுடைய இசை நிகழ்ச்சியும் மாலை வேளையில் இடம்பெற போன்றது. அது மட்டுமல்லாமல் டேஸ்ட் ஆஃப் தமிழில் ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. தாயகத்து உணவு வகைகளை நீங்கள் உண்டு மாறக்கூடிய வாய்ப்பையும் இவர்கள் தந்திருக்கின்றார்கள். நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது போன்று முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பார்க்கிங் கூட இலவசம். உங்களுடைய குடும்பத்தாரோடு வந்து நீங்கள் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இது இருக்கின்றது. டேஸ்ட் ஆஃப் தமிழ் இங்கே பவுன்சி கேசல் கூட இருந்தது. ஆனா நீங்க ஏறி தொங்கினபடியா அல்ல துள்ளினபடியா அந்த பவுன்சி கேசலையும்
2: நேரத்துல போட்டுட்டாருன்னு சொல்லி.
3: ஆமா, ஏன்னா சிறியவர்களுக்கான பவுன்சி கேசலாக இருந்தது. ஆனா நீரஜா அதுல ஏறி விளையாடினபடியா அதை கலட்டிட்டேன்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க. அதபடியா நீங்கள் வந்து வரும்பொழுது இங்க ஏராளமான விடயங்களை கூட நீங்கள் காணக்கூடியவாறு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொல்வது போன்று இந்த உணவு சாவடிகள், ஏராளமான உணவு சாவடிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தாயகத்தில் உண்டு மகிழ்ந்த அனைத்து உணவுகளையும் இங்கே வரும் பொழுது நீங்கள் உண்ணக்கூடிய வாய்ப்பையும் இவர்கள் தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மாலை வேளை ஒரு பெரிய இசை நிகழ்ச்சியும் உங்களுக்காக இருக்க போன்றது. தென்னிந்திய பாடகர்களான சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்காவினுடைய இசை நிகழ்ச்சியும் இங்கே உங்களுக்காக இருக்கிறது. ஆகவே டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஸ்காப்ரோ முற்றவெளியில் மார்னிங் சைரன் பின் சந்திப்பில் இது ஒரு பிரம்மாண்ட கோடை விடுமுறை நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த பொழுதில் சந்திக்கலாம்.

0: வைப்ரேஷன்
1: வைப்ரேஷன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் வாகன எரிபொருள் விலைகளில் மத்திய அரசு வழங்கி வரும் வரி விலக்குகள் வரும் மாதம் 7ஆம் தேதியுடன் காலாவதியாகும் நிலையில் அதனை வரும் ஆண்டு கனடா தினம் வரையாவது நீடிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பி ஏ பொலிவியே பிரதமர் மக்கானியிடம் அழைப்பு விடுத்துள்ளார். வாழ்க்கை செலவு உயர்வினால் கனடிய மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
3: தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 3 விவசாயிகள் கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளமை கடும் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ளது. தொலைந்து போன தமது மாடுகளை தேடியே அவர்கள் காட்டுக்குள் சென்றதாகவும் ஆனால் தமது தவறை மறைப்பதற்காக அவர்கள் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டை கர்நாடக வனத்துறை முன்வைப்பதாகவும் தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசனம் வெளியிட்டுள்ளது. இவ்விடயத்தில் உண்மையை கண்டறிய சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
2: சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி பாரிய மாநாட்டை நடத்த உள்ளதாக இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டும் இதுவரை தமக்கு நீதி கிடைக்கவில்லை எனவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: என்ன மாதிரி பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்துதான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டு மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்னு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்க நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பாக்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
5: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-506-9552.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Committeeyil. Ingu mattume Dr. Pavithra Nandeshwarar servey valangugirar. 416-299-1020.
3: High Five Barbershop, சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
0: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னுமொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்பு

வாக்கின் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080. Weekend East FM Tamil. 2.7.

0: 12:48 இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: கடைசி வரையும் சுருதி சேராதுன்றது இப்ப நிரூபணம் ஆயிட்டு. சரி, சிகரம்
0: என்ன சஞ்சய், நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது.
1: சீச்சி சீச்சி,
0: நாங்களும் பாடுவோம்.
1: அப்படித்தான் சொல்லுவேன்.
0: அப்படி சொல்லக்கூடாது. நான் அப்படித்தான்

0: சொல்லுவேன்.
1: அந்த இது மாதிரி இந்த சுதா சுதாகர் பரிதாபங்கள் மாதிரி. சரி, நாங்கள் டேஸ்ட் ஆஃப் தமிழ் அங்கிருந்து என்ன தகவல்களை பெற்றுக்கொள்ள போகின்றோம்?
2: டேஸ்ட் ஆஃப் தமிழ் இருந்து நாங்களும் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். ஸ்காட்டோ முச்சபடியில் இன்று நிறைவு நாளாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மார்னிங் ஃபைட் அண்ட் பின் சந்திப்பில் தான் ஸ்காப்ரோ முச்சவெளி அமைந்திருக்கிறது. இங்கே பிரம்மாண்டமாக ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 360 ஸ்டேஜ் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. முதன் முதலாக இந்த 360 ஸ்டேஜில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இவர்கள் தந்திருக்கின்றார்கள். தென்னிந்திய பாடல்களான சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்காவினுடைய இசை நிகழ்ச்சியும் மாலை வேளை இடம்பெறப்போவதையும் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு அறிய தந்து கொண்டே இருக்கின்றோம். ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் கூட இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. தாயகத்து உணவு வகைகளை நீங்கள் உண்டு மாளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் முற்றிலும் இலவசமான நிகழ்ச்சியாக இருக்கிறது. பார்க்கிங் கூட இலவசமாக இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடு வந்து இந்த கோடை விடுமுறையை கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது.
3: டேஸ்ட் ஆஃப் தமிழ் 8வது ஆண்டாக 3 நாள் கொண்டாட்டமாக இந்த ஆண்டு ஆரம்பித்திருந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கு 3வது நிறைவு நாள். ஆகவே இந்த வாய்ப்பை நீங்களும் தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளலாம். மாலி வழி இசை நிகழ்ச்சி கூட களைகட்ட இருக்கின்றது. அதுவும் முதல் முறையாக இது முன்னெப்போதும் பார்த்திராத வகையில் 360 ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இலக்குவாக எல்லா ஆங்கிள் இருந்தும் வசதியாக வந்து இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்க முடியும். இன்றைக்கு வந்து பிரபல தென்னிந்திய பாடகி பிரியங்கா அவரோடு சத்யபிரகாஷ் மற்றும் எங்களுடைய கலைஞர்கள் இணைந்து வழங்குகின்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக தயாராக இருக்கின்றன. சுடச்சுடைய ஏராளமான உணவுகளோடு உணவு சாவடிகள் இருக்கின்றன. அதே போன்று வர்த்தக சாவடிகள், வணிகர்கள் எல்லாம் உங்களுக்கு சிறந்த விலைகளில் பொருட்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். விதவிதமான ஆடைகள், ஆபரணங்கள், கேஷுவல் வேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏராளமான விடயங்கள் நிறைந்திருக்கின்றன. அதே மாதிரி அனுமதி இலவசம், அதே போன்று பார்க்கிங்கும் இலவசம். டேஸ்ட் ஆஃப் தமிழ் நீங்கள் இலக்குவாக பொது போக்குவரத்துகளிலும் வந்து கொள்ளலாம், வாகனங்களிலும் வந்து கொள்ளலாம். மக்களும் இப்போது வர தொடங்கி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றதாக. இந்த கோடை காலத்தை வந்து குதூகலமாக இந்த வார இறுதியில் நீங்கள் குடும்பத்தோடு கொண்டாடிக் கொள்வதற்கு டேஸ்ட் ஆஃப் தமிழ் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
2: பவுன்சி கேசல் கூட இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து நீங்கள் அவர்களை கூட அங்கே என்ஜாய் பண்ண விடலாம். அது மட்டுமல்லாமல் டிடிசி பஸ் ஸ்டாப் கூட இந்த முற்றவெளிக்கு அருகாமையில் தான் இருக்கிறது. நீங்கள் பஸ்ஸில் வருபவர்களாக இருந்தால் எந்தவித அசௌகரியமும் இல்லாமல் நீங்கள் பஸ் சேவையை கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. பார்க்கிங் கூட இலவசம். ஆகவே நீங்களும் இன்றைய இங்கே வரும் பொழுது தென்னிந்திய பாடகர்களான சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்காவினுடைய இசை மலையில் கூட நினையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே டேஸ்ட் ஆஃப் தமிழில் இருந்துதான் நாங்களும் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். முற்றவெளியில் இன்று நிறைவு நாளாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த பொழுதில் சந்திக்கலாம்.
1: 2:51 இத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். சிகரம் தொடு நிகழ்ச்சியை வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக கொண்டு வருவோம். 8 கயிர்கள் மீண்டும் உங்களுக்காக வரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். அதே போலவே இல்ல இல்ல விடைபெறுங்க
0: வளமையா சொல்லி சொல்லி அப்படியே
1: பழகிட்டு
0: விடைபெறுங்க விடைபெறுங்க. சரி, நானும் உங்களுடன் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். தொடர்ந்தும் ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியுடன் சஞ்சயன் மற்றும் ராஜேஷ் இணைந்திருப்பார்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேயர்களே.
1: ஒலிகின்ற விளம்பரம் மற்றும் பாடலை தொடர்ந்து ரசிகர் மன்றம் வரப்போகின்றது. இணைந்திருங்கள் ஸ்டெஃபம் வானொலியோடு.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
6: 416-461-6401.
7: Master Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto. Exclusive radio partner East FM 102.7.
8: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்சிங் ஹோம் ஈக்விட்டி இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
9: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids, $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிள்ளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
10: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, Gaur 647-233-6129.
11: Weekend East FM Tamil 92.7.

0: அஜித்தும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
1: சத்தியமா தெரியாது சார்.
2: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
4: என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க?
3: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: வணக்கம் ராஜேஷ்.
6: நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சாதாரண வணக்கத்தை சொல்லிட்டு சஞ்சயன் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மன்மத வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
5: நான் ஒண்ணுமே நினைக்கல.
6: நீங்க ஒண்ணு நினைக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மன்மத வணக்கத்தை சொல்லிட்டு வழக்கம் போல அடுத்த 2 மணி நேரத்துக்கு
5: இல்ல எனக்கு தெரியும் என்னடா, அந்த போன முறைக்கு பதிலா இந்த முறை ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி.
6: நான் போன முறை பண்ணியாச்சு, நாங்க மன்மத வணக்கத்தை சொல்லிட்டா இப்பயும் தெளிவா இருக்கா இப்பயும் தெளிவா இல்லையா?
5: எனக்கு தெளிவா,
6: உங்களுக்கு தான் முக்கியம், வேற யாரு பத்தி நான் கவலைப்படுறதே கிடையாது, உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் போதும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல.
5: உலகத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தெரியாம கூட வந்து இருக்கீங்களா தானே?
6: அதுக்கு
5: அதால
6: எல்லாரும் அது நடுவில் இக்கு வச்சுக்கணும். மக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல.
5: அச்சோ, இல்ல
6: சொல்றாங்க, நானும் சொல்ல
5: விஷால் வரியர்கள் இங்க இருக்கு.
6: அப்புறம் வந்து அது ஒண்ணு இருக்கு, டம் வந்து தமிழ் வார்த்தை கிடையாது, அது டம்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல, DMB போட்டுட்டு, அது ரெண்டையும் போட்டீங்கன்னா அதுதான் சரியான வார்த்தை. நீங்க எதுக்கு மகுடன்னு தமிழ் பேர் வச்சிருக்கீங்க? ஏற்கனவே பணம் வந்துருச்சு, நீங்க மக்கு டம் அப்படின்னு வச்சீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஆமா, அப்படின்னு எல்லாம் பொதுவா சொல்லிக்கிறாங்க, நாம ஒன்றும் சொல்றது கிடையாது. நாங்க படத்தையும் பார்க்கல, நம்ம அதனால
5: படம் பார்க்கல.
6: அதனால விஸ்வநாதன் சென்ஸுக்கு தான் வந்து நிறைய பேர் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு அலமோதிட்டு இருக்கிறாங்களாம். என்ன படம் அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு பரவலான நியூஸ் இருக்க சமயத்தில் இதை விட இன்னும் சூப்பர் சூப்பரான நியூஸ்லாம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சஞ்சய் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். நம்பிக்கையோட பார்க்கும்போது உங்களை தான் பார்க்க வேண்டியிருக்குது.
5: நம்பிக்கையை வீணடிக்க மாட்டோம், ஆனால் இப்படிதானே இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ரசிகர் மன்றத்தை வச்சா நம்பிக்கையை வீணடிக்காமல் எல்லாம் வரும் அப் டு டேட்டா.
6: ஆமாம்,
5: இது கிழமைக்கு ஒருக்கா வச்சா என்ன செய்யற, எதை சொல்கிறோம் எதை சொல்கிறேன், சரி எதுக்கு ப்ரையாரிட்டி ப்ரையோரிட்டைஸ் பண்ணுற எதுன்னு சொல்லி தான் விளங்குது இல்லை.
6: ஆமாம் ஆமாம், சரி எதை எடுப்பது எதை விடுப்பது அப்படின்னு
5: நீங்க
6: eastfm102.7@gmail.com நீங்க மெயில் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாம நான் டொரண்டோவில் இல்லப்பா வெளியூர்ல போயிருக்கிறேன், வெளிநாட்டுக்கு போயிருக்கேன், ஆப்பிரிக்கா இருக்கிறேன், இருந்தாலும் ரசிகர் மன்றத்தை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா eastfm.ca அப்படின்ற இணையத்துக்கு போய் நீங்க தட்டி விட்டீங்கன்னா வரும். அது மட்டும் இல்லாம எப்பவும் 24/7 வந்து ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம iOS ஆண்ட்ராய்ட்லயுமே வந்து எங்களுக்கு உண்டான செயலிகள் இருக்கு, அதையும் நீங்க பதிவிறக்கம் செஞ்சு அப்பப்ப கேட்டு மகிழலாம்.
5: அப்பப்போ
6: சரி எப்பவுமே கேட்டு மகிழுங்க. இதுக்கு 3:05 சூப்பரான ஒரு பாட்டு, மண்டாடி அப்படின்ற ஒரு படத்துல இருந்து GVP அவர்களுடைய செய்யலாம்.

0: நீக்ல ஒரே மாதிரி இதே மாதிரி பாட்டு வரும்.
1: ஒரே மியூசிக் டைரக்டர் தானே,
0: நால அப்பப்ப போட்டு விட்டுருக்காரு.
1: பரவாயில்ல, அதை விட்டுருங்க. ஆனா புதுசா வந்த பாட்டு,
0: பாடல்
1: உங்களுக்காக நாங்க தந்திருக்கிறோம். மண்டாடி திரைப்படத்திற்காக பெரும் மிக பரவலாக எதிர்பார்க்கிற ஒரு திரைப்படம் மண்டாடி. அந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி வரும்னு ஆரம்பத்தில் யாரோடும் சொல்லிட்டாங்க. அதால மிக பெரிய அளவில் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அது மண்டாடி தகவல். மண்டாடியை பற்றி ஸ்பெஷலாக அப்படி ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் தான்
0: நான் ஒரே விஷயம் சொல்றேன், சம்மந்தமே படத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் மண்டாடினு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானால ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்கும், அந்த கிராமத்துக்கு பேர் மண்டாடியா. ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு தெரியும் எனக்கு. ஆனால் சம்மந்தப்படுத்தி போற போக்கில் அவர் நியூஸ் ஒன்று பார்த்தேன், சரி மண்டாடிக்கும் இதுக்கும் ஏதாவது இருக்குமான்னு பார்ப்போம். படம் வந்தா தெரியும், ஆனால் அது ஒரு தெலுங்கு வார்த்தை. இதுல வந்து இவரோட ஹீரோட பேரா எதுவும் தெரியல, அதனால
1: தெரியல.
0: படம் வந்தா தெரியும் நம்மளுக்கு.
1: சரி, சூரி சூரியா தான் நடிக்கிறார், தெரியல.
0: அப்படியே அவரோட ரியல் கேரக்டர்.
1: சரி, இன்னொன்று பயங்கர ஷாக். நாங்க தேடி தேடி எனக்கு நம்பவே இல்லாம இருந்தது. கர படம், கர.
0: ஆமா, நெட்ஃபிக்ஸ்ல இருக்குது படம்.
1: சரி,
0: கரை நல்லது,
1: கரை நல்லது, கரை கரை கரை இல்ல கரை
0: கரை
1: கரை. எனக்கு ஆரம்பத்தில் வந்த அந்த பேர் வந்த கரைன்றாங்களா கரைன்னு சொல்லி சொல்றாங்களா அப்படின்னு வந்து அதுக்கு பிறகு கரைன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு. இல்ல, ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதாவது இந்த படத்தை இப்ப நீங்க வெளிவிட விடாம இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா 4 வருஷத்துக்கு பிறகு கவுன்சிலர் சொல்லலாம் தெரியல,
0: சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க.
1: கே தனுஷ் என்று டைட்டில் கார்டில் வருவோம்னு சொல்லி ஒன்று
0: கவுன்சிலர் கே தனுஷ்
1: தனுஷ் என்று. அதாவது 4 வருஷத்துக்கு நீங்கள் இந்த படத்தை வெளிவிடாமல் விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி டைட்டில் கார்டு வரும் அப்படின்ட்டு ஒன்று பார்த்தேன்.
0: படம் தான் வந்துருச்சுங்க, அப்புறம் என்னங்க?
1: அதான் எனக்கு அதான் ஆறா போட்டிருப்பான்னு சொல்லி தேடி தேடி பார்க்குற நேரம் பெருசா ஒரு ரிவெஞ்சுக்காக போட்ட, அதில் ஒரு ட்ரோலுக்காக போட்ட மாதிரி உண்மையெல்லாம் தெரியலை. பிரதான் பார்த்தா என்னடாண்டா போட்டவருக்கு கரைப்படம் வந்தது கூட தெரியாது.
0: அது
1: பிறகு பார்த்தா அந்த அதை டிலீட்
0: பண்ணிட்டாங்க. சொல்லுங்க, நீங்க
1: போஸ்ட் போட்டது தெரியாதவங்க இப்படித்தானே, யார் உண்மையான நேம் போட்டு போஸ்ட் போடுறாங்க சோசியல் மீடியா? ஃபேக் நேம் தான் வருது, அல்லது அவங்க ஏதோ ஒரு பேர் விருப்பமான பேரை வச்சு தூக்கி அடிக்கிறாங்க. இதான் நடக்குது. அதான் அப்படி வந்தது பார்த்த உடனே எனக்கு எனக்குன்னா கரை பணம் கொண்டு வந்து நமக்கு தெரியும், நாங்களே எத்தனை காய்ச்சிருக்கிறோம். அதால நொந்து நூலாகி போயிருக்கிறார் வேல்ஸ் ஐசர் கணேஷ் அப்படிலாம் இருக்கத்தக்கதான் இந்த படம் இன்னும் பரவ இல்லையா. நாங்க தான் நாங்கதான் அப்டேட் இல்லாமல் இருக்கிறோமா? அல்லது
0: கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது.
1: அதான் என்னட்டு தேடி பார்த்தா இல்லையே, வந்தது தெரியா போனது தெரியா அந்த படம்.
0: வாமா மின்னல்ன்ற மாதிரி டக்குன்னு வந்து பொசுகுன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன படம் வந்து? ஓம் தானே இப்ப படம் வருது. இப்போ அதுல நல்ல ஒரு ஆழமான கருத்துக்கள்லாம் கொண்ட ஒரு வார்த்தைகள்லாம் கொண்ட ஒரு பாட்டு ஒண்ணு வருது. இல்ல
1: இல்ல, என்னடா சொல்லுவாங்க அந்த புளிய பார்த்து பூனை சுடு ஓட்டண்டு. இப்ப என்னடாண்டா ஒரு படம் அப்படி இப்படியாண்டு இழுவரையில இருந்து ஆரம்பத்துல இருந்த ஒரு நிலவு வர அப்புறம் வந்த நேரம் சில சில மாற்றங்கள் செய்து ஒரு பெரிய போயிட்டு வைங்களேன்.
0: இது மதகஜராஜா சொல்றீங்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி,
1: 12 வருஷம் அது இவ்வளவு பெரிய வெற்றி விட அப்படி எல்லாம் நடந்தது. இப்ப இது என்ன மாதிரின்னு விளங்கல, இப்படி சொல்றேன்னு விளங்கல் எனக்கு. சரி விடுங்க, பாட போடுங்க.
0: இல்ல போடுங்க, சொன்னீங்க இல்ல ஏதாவது வந்து சரியா போல அப்படின்ட்டு நீங்க தான் வந்து சொல்றது எனக்கு புரிய மாட்டேன். நீங்க தான் சொல்ல வரீங்க, நீங்க
1: இல்ல
0: அவரோட மாமனார் பாட்டு ஒண்ணு வருது, அதை கேட்டுட்டு சந்தோஷமா இருங்க. 3:12
1: மாமனார்.
0: ஆமாங்க, ஓஜினா ஒரிஜினல் கேங்ஸ்டருங்க. என்னங்க நீங்க சொல்றீங்க? நீங்க நீங்க ஃபுல்லா அவுட் ஆஃப் டியூன்லயே இருக்கிறாரு சஞ்சய். இந்த பாட்டு முடியாது.

0: நூறுக்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 ட்ரேட் இன் போனஸ் பெறுங்கள். 4378607002 பிளக்இன் ஹைபிரிட் மாடல் சரங்களாக செலக்டட் RVR மற்றும் அவுட்லாண்டர்களை 0% பைனான்சியல் பெறுவதோடு 10 இயர் பவர் ட்ரெயின் வாரண்டியுடன் நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 4378607002.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
4: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: FM 102.7
6: East FM.

0: 3:24 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் மேல் ரசிகர் மன்றம் கேட்டுட்டுகிறோம்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சரை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அல்மாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவற விடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் சேல்.
0: தாய்க்கழுவி பாட்டுலாம் போட சொல்லிங்க செஞ்சேன். நாட்டாம குடும்பம் மாதிரி தாய்க்கழுவி குடும்பம் எதுவும் புதுசா வந்திருக்கா பஞ்சாயத்து, அதுக்குதான் பாட்டு போட்டீங்களா?
1: அது குடும்பமோ தனியோ என்ன தெரியல. ஆனா இதுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. சேவன் படம் உங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட இயக்குனர். அந்த படத்தில் தாய்க்கிழவி படம் மூலமாக தன்னை நிரூபித்தவர். அதே நேரத்தில் அவர் ரைட்டிங், அவருடைய ஸ்டைல், அந்த மேக்கிங் ஸ்டைல் எல்லாம் பார்த்து தான் எனக்கு ஒரு கதை இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சிவகார்த்திகேயன் உள்ளுக்கு போனது. அப்போ அவர் கண்டிஷன் என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தில் காய்ச்சிருக்கோம், இது ஒரு இயக்குனர் படமாக இருக்கணும் என்றது ஒரு கண்டிஷனாக தான் உள்ளுக்கு போயிருக்காங்க. ராஜ்கமல் இயக்கம், அப்போ ராஜ்கமல் இயக்கம் என்று சொல்கிற நேரமே அங்கே கதையில் இப்படி கட்டையை போடுவாங்கன்னு சொல்லி தெரியும். ஏன்னா ஆண்டவர் சும்மாலாம் விட மாட்டார், கொடுக்குற வரத்தை சரியாக தான் கொடுப்பார். அது நேரம் பார்த்தா இங்கால துப்பாக்கி தளபதி சும்மா இருக்க மாட்டார். அடுத்த கட்டத்துக்கு தாங்க உயர்வுண்டா தண்டை
0: தளபதி, நீங்க துப்பாக்கி தளபதி மாத்திட்டீங்களா?
1: துப்பாக்கி கொடுத்தானே, அது வாயில வர
0: திடீர் தளபதி.
1: அப்போ அட் பண்ணிட்டு அப்படியெல்லாம் இருக்கிற நேரம் என்ன செய்யிருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ நிறைய படங்கள் எதிர்பாராத படமெல்லாம் வந்து பெரிய பெரிய வெற்றி அடையுது. வேற ஒரு லாங்குவேஜ்ல இருந்து வருது, தமிழ்ல இருந்து வருது, இப்படிலாம் நடக்குது. இப்ப கருப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு, அடிச்சுட்டு போன மட்டும் இல்ல சூர்யா இமேஜையும் நல்லா
0: உயர்த்திட்டு போயிருச்சு.
1: உயர்த்திட்டு போயிட்டு அப்படி இருக்கிற நேரத்தில் நான் தான் அடுத்தாள்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிற நேரம் சில சில கரெக்ஷனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு சொல்லி அந்த மனுஷனை கூப்பிட்டு சிவகுமார் முருகேசன் நினைக்கிறோம். அப்படியா
0: எதுவா இருந்தாலும் நீங்க பேர் சொல்லி தெளிவா சொல்லுங்க. நீங்க
1: இல்ல
0: சிவன் கார்த்திகேயன் சொல்லுங்க. நீங்க
1: சிவகார்த்திகேயன் நான் சொல்லிட்டு வந்தேன், இதுல மறைப்பொண்ணும் இல்ல தானே.
0: சரி,
1: அப்ப அவர் சொல்லியிருக்கிறார் இல்ல இதுல என்னென்ன சேஞ்சஸ் செய்யணும். அந்த சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா கேமரா சினிமாட்டோகிராஃபர், அது நேரம் ஸ்டண்ட், இப்படி
0: கரெக்ஷன் அந்த அளவுக்கு பெரிய
1: ஆளாயிட்டாரு. போட்டது ராஜ்கமல் சொல்றாங்க,
0: ஆனா அன்பறிவா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து
1: அவங்க இப்ப கம்பெனி ஆர்டிஸ்டா மாறி தானே ராஜ்கமலுக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் இப்ப பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கிற ஸ்டன்ட் மாஸ்டர், அது நல்லாதான் இருக்கும். கேமராமேன் அதே மாதிரி அவர் ஏகப்பட்ட சான்ஸை விட்டுட்டு அவர் இந்த படத்துக்குள்ள வந்திருக்கார். அந்த கேமராமேன் ஏற்கனவே தாய்க்கிழவிக்கு ஒர்க் பண்ணார், அப்ப அவரும் இல்ல. இப்ப அது காண
0: அவரையும் வெளியமிச்சாங்க.
1: இப்ப அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு படம், அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண முதல்ல என்ன செய்வாங்கன்னா தயார் பண்ண ஒரு கார்டு ஒன்று போடும், அது இந்த படத்துல இன்னென்ன டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்றாங்க, நடிகர்கள் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி எல்லாம் போடுவாங்க. லிஸ்டிலே இல்லாத ஒரு ஆள் இப்ப அடுத்த ஸ்கெட்யூல்ல ஆட் பண்ணப்பட்டிருக்காரு. யாரு தெரியுமா?
0: யார் சொல்லுங்க?
1: நம்ம சீமான். சீமான் அவர்கள் முக்கியமான ஒரு கதாபாத்திரம், இல்ல இல்ல ஒரு முக்கியமான பாத்திரம், அது கௌரவமா அல்லது தொடர்ச்சியா வருதா தெரியல. ஆனா மோலா ஸ்கெட்யூல்ல இல்ல, ரெண்டா ஸ்கெட்யூல்ல இருந்து அட்டாரார் சீமான் அவர்கள். அப்ப
0: சீமான் வந்து அடுத்த நடிப்பு ரவுண்டுக்கு வராது போல இருக்குது. ஏன்னா இப்பதான் சாந்தனு பாக்கியராஜும் ஒரு லேட்டஸ்டா அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாரு. அவரும் வந்து என்னுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதங்களோட ஒரு புது படத்தை தொடங்குறேன், அதுல வந்து சீமானோட இணைந்து பயணியாற்ற அவரும் ஒரு கேரக்டர் பண்ற போல இருக்குது. லிக்கு மாதிரி ஊத்திக்காம நல்ல நல்ல படமா பண்ணா நல்லதுதான்.
1: வெற்றி
0: பிரதீப் ரங்கநாதே போயிட்டு இருந்தாரு, அப்படியே வந்து ஒரு தடங்கள் ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால தோழி படமா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால உங்களுக்கு தான் தெரியும் அந்த புள்ளிவரெல்லாம் கரெக்டா
1: பெருசா சொல்லல. அதாவது இப்ப அந்த ஏற்கனவே வந்த டிராகன் அளவுக்கு வெற்றி இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஓகே, ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பிரதீப் ரங்கநாதன் அதே மாதிரி விக்னேஸ்வன் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் போகலன்றதான் சொல்ல போறது. ஆனா அவர் கிராஃப்ல ஓரளவுக்கு ஓகே சின்ன.
0: சரி, அப்ப லிக்கு மாதிரியே சீமானோட அடுத்த ரெண்டு படங்கள் நல்லா வெற்றி அடையும் சொல்றீங்க நீங்க?
1: அப்படி சொல்லவும்
0: நீங்க தாங்க சொன்னீங்க. ஐயோ, எப்படி சொன்னாலும் வந்து நீங்க தான் கட்டையை போட்டுருக்கீங்க இப்ப சிவகார்த்திகேயனுக்கு மேல. சரியா? ஆமா. சரி, 3:29 நிமிடம் இப்போ டேஸ்ட் ஆஃப் தமிழ் வழங்கும் தகவலை இருந்துக்கலாம்.
2: டேஸ்ட் ஆஃப் தமிழ் இருந்து நாங்களும் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நிறைவு நாளாக இந்த டேஸ்ட் ஆஃப் தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஸ்காப்ரோ முற்றவெளியில். மார்னிங் சைரன் பின் சந்திப்பில் தான் ஸ்காப்ரோ முற்றவெளி அமைந்திருக்கிறது. இங்கே பிரம்மாண்டமாக ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 360 ஸ்டேஜ் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. முதன் முதலாக இந்த 360 ஸ்டேஜில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை கூட இவர்கள் தந்திருக்கின்றார்கள். தென்னிந்திய பாடகர்களான சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்காவினுடைய இசை நிகழ்ச்சியும் மாலை வேளை இன்னும் சொற்ப நேரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது அப்படி என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நம் நாட்டு கலைஞர்களுடைய இசையையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். ஆகவே நீங்களும் இங்கே நேரடியாக வரலாம். டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஸ்காப்ரோ முற்றவெளியில் மார்னிங் சைலன்ஸின் சந்திப்பில் இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறுவர்கள் பெரியவர்கள் சொல்லி அனைவருக்குமான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்னிங் சைட் அண்ட் பின் சந்திப்பில் காபிரம் உச்சவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் மிக பிரம்மாண்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்க்கிங் மற்றும் என்ட்ரன்ஸ் முற்றிலும் இலவசம் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், ஆடை ஆபரணங்கள், தாயக துணவுகள், அது மட்டுமில்லாமல் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்களையும் தாண்டி சிறுவர்களுக்கான பவுன்சி கேசிலும் கூட ஃப்ரீயாக அனுமதியும் ஃப்ரீ என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நேரடியாக வந்து பாருங்கள். மார்னிங் சைட் அண்ட் பின் சந்திப்பில் காபிரம் உச்சவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவருக்குமான ஒரு நிகழ்வு. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது இங்கே நாங்கள் நேரடியாக காணக்கூடிய விஷயம், இந்த மாலை பொழுதில் இடம்பெற இருக்கும் இந்த இசை நிகழ்ச்சிக்கான ரிஹர்சல் ஆயத்தங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 360 ஸ்டேஜ் தான் இன்றைய முக்கியமான ஒரு அம்சமாகவும் இருக்கின்றது. எனவே நேரடியாக வந்து பார்க்க மார்னிங் சைட் அண்ட் பின் சந்திப்பில் காபிரம் உச்சவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்வு. பார்க்கிங் கூட இலவசமாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தாரோடு வந்து இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்கான ஒரு நாளாக இது இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரம்மாண்டமான அரங்கிற்கு முன்னால் கதிரைகள் கூட போடப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் அப்படியே ஆறு அமர வந்து உட்கார்ந்து தாயகத்து உணவு வகைகளையும் சுவைத்தபடி இந்த இசை நிகழ்ச்சியையும் கண்டு கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர்கள் தந்திருக்கின்றார்கள். அதோடு டிடிசி பஸ்ஸில் வருபவர்களுக்கு கூட எந்தவித கவலையும் இல்லாமல் நீங்கள் வரலாம். ஏனென்றால் இந்த முற்றுவெளிக்கு அருகாமையிலேயே பஸ் ஸ்டாப் கூட இருக்கிறது. ஆகவே நீங்கள் எந்தவித அசௌகரியமும் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸை நீங்கள் எடுத்து வீட்டை திருப்பி போகணும் என்றாலும் சரி, வரவணும் என்றாலும் சரி, அதற்கான வசதிகள் கூட இங்கே இருக்கிறது. ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். டேஸ்ட் ஆஃப் தமிழ் காபிரம் முற்றவெளியில் மார்னிங் சைலன்ஸ் சந்திப்பில் இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை பாத்தீங்கன்னு சொன்னா சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்கா நம் நாட்டு கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் இந்த இசை நிகழ்ச்சியை தவறவிடாதீர்கள். இன்றுதான் இறுதி நாள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. ஒரு மாலை பொழுதில் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு டேஸ்ட் ஆஃப் தமிழ் மார்னிங் சைலன்ஸ் சந்திப்பில் காபிரம் முற்றவெளியில் பார்க்கிங் மற்றும் என்ட்ரன்ஸ் முற்றிலும் இலவசம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்த பொழுதில் சந்திக்கலாம்.
3: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்தியுள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வர முன்னர் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும் தீவிர முயற்சிகளை கனடா முன்னெடுத்துள்ள நிலையில் வாகன உற்பத்தி துறை அவ்வொப்பந்தத்தில் கட்டாயமாக உள்ளடக்கப்பட வேண்டும் என பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் வலியுறுத்தியுள்ளார். மோசமான ஒப்பந்தம் எட்டப்படுவதை விட ஒப்பந்தம் எட்டப்படாமல் இருப்பது சிறந்தது என அவர் கூறியுள்ளார்.
0: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் காங்கிரசின் அடிமையாக உள்ளதாகவும் பாஜகவின் அடிமையாகவும் மாறுவார் என்றும் திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் விமர்சித்துள்ளார். மத்திய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவை கடுமையாக எதிர்த்து வந்த திமுக தேர்தல் தோல்வியின் பின்னர் நிலைப்பாட்டை மாற்றுவதாகவும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடும் எனவும் தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அவரது கருத்து வெளியாகியுள்ளது. கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் எவரும் விஜய்க்கு வாக்களிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அவரது பயணம் அமையவுள்ளதாக இந்திய தரப்புகள் கூறுகின்றன. இந்த விஜயம் குறித்த கலந்துரையாடல் ஒன்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் இலங்கை பாதுகாப்பு செயலருக்கு இடையில் நேற்று நடைபெற்றுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்கின்றோம். லாயர் பிரசாந்தி பரம்சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகள் ஏற்பட்டால் எவ்வாறான தவறுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும்?
4: லாவின் படிக்க எவிடன்ஸ் என்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்குது. அநேகமான ஆக்கள் என்ன செய்யறா, வழுக்கி விழுந்தோன்னு வெக்கப்பட்டு போய் அந்த இடத்துல இருந்து ரெக்கண்ட எழும்பி மூவ் பண்ணிட்டு அதுல எவிடன்ஸ கலெக்ட் பண்ணாம வந்துடுவினம். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு இன்ஜுரிஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா அவங்கள்ட்ட ஒரு எவிடன்ஸும் இருக்காது. லைக் நாங்க இன்சூரன்ஸ் கிளைமுக்கு போகும் போது அப்ப முக்கியமா நீங்க வழுக்கி விழுந்தாலோ தடுக்கி விழுந்தாலோ அந்த கண்டிஷன் ஆஃப் த ஃபுளோர நீங்க பிக்சர் எடுத்து போன்ல கட்டாயமா வச்சிருக்க வேணும், அதை சேவ் பண்ணி வச்சிருக்க வேணும். அதே நேரம் அதுல நீங்க யாற்ற பிழையால நீங்க வழக்கி விழுந்தீங்களோ ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்டையா இல்லாட்டி நீங்க ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியோ யார்ட்டையோ நீங்க அந்த அவங்களோட பிழையால நீங்க விழுந்தனீங்கன்றதை நீங்க ரிப்போர்ட் பண்ண வேணும். இப்ப அநேகமான இடங்கள்ல செக்யூரிட்டி கேமராஸ் இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அந்த செக்யூரிட்டி கேமராஸ் கிளிப்ஸ் எடுத்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கும். அடுத்தது உங்களோட ஷூஸ் நீங்க பிரிசர்வ் பண்ணி வைக்க வேணும். ஆக்கள் என்ன செய்யறா, தங்களோட ஷூஸ் மாத்திரி வேணும் இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிருவீங்க லாசூட் போகும்போது அதுவும் ஒரு எவிடன்ஸா வரும். ஸோ இப்படியான இந்த எவிடன்ஸை நீங்க ப்ரிசர்வ் பண்றது இந்த ஸ்லிப் அண்ட் ஃபால் கிளைம்ஸுக்கு முக்கியமாகவா இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதும் சட்ட சிக்கல்கள் இருந்தா ஸ்லிப் அண்ட் ஃபால் சம்பந்தமாவோ ப்ரிஷா லா நிறுவனத்தை நாடலாம். நீங்க எப்பவுமே லாயரோட டிரெக்டா உங்களோட தமிழ் மொழியில கதைக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு தகுந்த சட்ட ஆலோசனைகளையும் நாங்க வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம்.
3: விவரங்களுக்கு அலையுங்கள் ப்ரிஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்
5: 6476478014 6476478014 ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு பாட்டு
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
2: 102.7 மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவசன் முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 Simcoe Street North-இல் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: Ajax Nissan and Infinity-இல் சர்வீஸ் ஈவென்ட், 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட்ஸ், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: பாட்டுக்கு பண்பலை, East FM 102.7.

திரையரங்கு மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு தமிழக அளவில் அதிக ஷேர் கொடுத்த படம் என்ற அந்தஸ்தை பெற்றது விஜய் நடிப்பில் அவரது கடைசி படமான ஜனநாயகன். அஜித் அறுபத்தாறு இயக்கப்போவது இயக்குனர் சங்கர் என்று சமூக வலைதளத்தில் ஒரே செய்தி. இந்த செய்தி உண்மையாக இருந்தால் சங்கரின் பல நாள் கனவு நிஜமாகும். ஆனால் இது பொய்யான தகவலாம். விஷ்ணு விஷாலை வைத்து அருண்ராஜா காமராஜ் இயக்குவதாக இருந்த படத்திலிருந்து தூக்கப்பட்டார் அருண்ராஜா. இந்த விடயம் சம்பந்தமாக விஷ்ணு விஷாலுக்கு எதிராக இயக்குனர் சங்கத்தில் புகார் கொடுத்தார் அருண்ராஜா. காத்திருந்து காத்திருந்து கிடைத்த சந்தர்ப்பமும் காத்துல போச்சுதே என்று மனவேதனையில் இருக்கின்றாராம் இயக்குனர். இயக்குனர் படம் என்று உத்தரவாதம் கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட படம்தான் சிவகார்த்திகேயன் நடிக்க சிவகுமார் முருகேசன் இயக்கும் சேயோன். இந்த படத்தின் திரைக்கதை ஒளிப்பதிவாளர் மற்றும் சண்டை இயக்குனர் என்று பல மாற்றங்களாம். அத்தோடு சீன் பேப்பரிலே இல்லாத சீமான் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடிக்கின்றாராம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் வெளியான டிசி மிகப்பெரிய வெற்றியை பரிசாக கொடுத்துள்ள நிலையில் கதாநாயகனாக நடிக்க கோரி லோகேஷுக்கு பல அழைப்புகளாம். அதே போல் அதே கூட்டணி மீண்டும் முனையப் போவதாகவும் ஒரு செய்தி. வெற்றிமாறன் இயக்கத்தில் சீம்பு நடிக்கும் அரசன் படத்தின் இதுவரை எடுத்த காட்சிகளை எடிட் பண்ணி போட்டு காட்டினாராம் வெற்றி. இந்த படம் தனது திரைப்பயணத்திலேயே முக்கியமான படம் என்று கூறி எத்தனை நாட்கள் படப்பிடிப்பிற்கு மேலதிகமாக கேட்டாலும் தருகின்றேன் என்று மனதார கூறினாராம் சிம்பு. கடந்த வாரம் சொன்னது போலவே கோதாவிலிருந்து விலகியது கவின் நயன்தாரா நடிப்பில் வெளிவரவுள்ள ஹாய் படம். இம்மாதம் 28ஆம் தேதி என்று ப்ரோமோவிலேயே சொல்லிவிட்டார் நயன்தாரா. காரணம் விஸ்வநாதன் சன்ஸ், மகுடம் மற்றும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் டிசி. வேல்ஸ் நிறுவனம் தயாரித்து சுந்தர்சி இயக்கி வெளியீட்டிற்கு தயாராக உள்ள மூக்குத்தி அம்மன் 2 படத்தின் பட்ஜெட் 100 கோடி என்று சொல்லப்படும் நிலையில் ஓடிடி மற்றும் சேட்டலைட் உரிமைகள் மாத்திரம் 50 கோடிக்கு விற்பனையாகியுள்ளதாம். இதனால் குஷியான ஐசரி கணேஷ் தானே இந்திய அளவில் படத்தை வெளியிடப் போவதாகவும் சொல்லிட்டார். கொம்மன் முத்தையா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. இசையமைக்கின்றார் ஜிப்ரான். படத்தின் பெயர் இருளன். வெற்றிக்காக போராடும் அருண் விஜய்க்கு இப்படம் கை கொடுக்க வாழ்த்துக்கள். திவான் சூர்யாவின் கதாநாயகன் அந்தஸ்தை இன்னும் ஒரு படி உயர்த்தியது கடந்த 14ஆம் தேதி வெளிவந்த விஸ்வநாதன் சன்ஸ் படம். வயலன்ஸ் படங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல படத்தை பார்த்த நிம்மதி என்று பார்வையாளர்கள் பாராட்டோடு வெற்றி நடை போடுகின்றது இந்த விஸ்வநாதன் சன்ஸ். பஞ்சா 10.

0: 3:51 கேரிச்சுக்கிறோம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்ல. ரசிகர் மன்றம் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்துல இருந்து அந்த சூப்பரான பாட்டு கேட்டோம். இப்போ டேஸ்ட் ஆஃப் தமிழ் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: மார்னிங் சார் அண்ட் சின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்விலிருந்து நாங்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். பார்க்கிங் மற்றும் என்ட்ரன்ஸ் முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த டேஸ்ட் ஆஃப் தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி நாளான இன்று உணவு சாவடிகளாக இருக்கலாம், வணிக சாவடிகள், ஆடை ஆபரணங்கள், தாயசி உணவுகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் இந்த சாவடிகளை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி அனைவருக்குமான ஒரு நிகழ்வாகத்தான் டேஸ்ட் ஆஃப் தமிழ் மார்னிங் சார் அண்ட் சின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவெளியில் இடம்பெற்றுக்
2: ஆகவே மாலை வேளையில் உங்களுக்காக தென்னிந்திய பாடகர்களான சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்காவினுடைய இசை நிகழ்ச்சியும் இடம்பெற போன்றது. அவர்களோடு எங்களுடைய நம் நாட்டு கலைஞர்களும் இணைந்து வழங்க போன்ற ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சிக்கு இப்பொழுது அவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் இங்கே நேரடியாக வருகை தந்து தாயத்து உணவு வகைகளை கூட நீங்கள் உண்டு மகளிர் தாயத்து உணவு வகைகளோடு இந்த இசை நிகழ்ச்சியையும் பார்வையிடலாம். முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பார்க்கிங் கூட இலவசமாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தாரோடு நீங்கள் வந்து இந்த கோடை காலத்தை குதூகலமாக இன்றைய நாள் கொண்டாட முடியும்.
1: அதுவும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி என்று சொல்லும் பொழுது இந்த பவுன்சி காசிலும் கூட இலவசமாக ஃப்ரீ என்ட்ரியாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பவுன்சி காசில் மட்டுமில்லாமல் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்களுக்கான சாவடிகளும் இங்கு ஏராளமாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில் இடம்பெறும் இந்த இசை நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு விஷயம் அம்சம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 360 ஸ்டேஜ் ஒரு பிரம்மாண்டமான இசை மேடை இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் இப்பொழுது இந்த ஒத்திகை ரிஹர்சல் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. மக்களும் வந்து அவர்களுடைய இருக்கை அந்த இடத்தை பிடித்த வேண்டும் தான் இருக்கிறார்கள். அதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மாலை வேளையில் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சியை கண்டு கலைத்துக் கொண்டு இந்த உணவு சாவடிகள் வணிக சாவடிகளையும் பார்வையிட்ட வண்ணம் ஒரு மாலை பொழுதை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விதமாகத்தான் டேஸ்ட் ஆஃப் தமிழ் மார்னிங் சட் அண்ட் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவெளியில் நடந்து கொண்டிருக்கின்றது.
2: டிடிசி பஸ் ஸ்டாப் கூட முற்றவெளிக்கு அருகாமையில் இருப்பதனால் நீங்கள் பஸ் சேவைகளை கூட அவ்வப்போது இலகுவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எந்தவித அசௌகரியமும் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் வந்து போவர்களாக இருந்தால் உங்களுக்கான பஸ் சேவையும் இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பார்க்கிங் கூட இலவசம் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்வாக இந்த டேஸ்ட் ஆஃப் தமிழ் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மார்னிங் ஃபைன் பின் சந்திப்பில் காப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த பொழுது சந்திக்கலாம்.

0: weekend vibration east fm 102.7
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
8: தெரிவுகளில்
9: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
8: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
9: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: நேரம் 4:01 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பார்த்த ஞாபகம் இல்லையோ பகுதிக்கு செல்வதற்கு முன்னதாக டொரண்டோ 23 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது. 27 உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பிரகாசமான ஒரு பொழுதாக இன்றைய நாளும் அமைந்திருக்கின்றது. ஒரு மணி நேரத்துக்கு குறைவாக தான் இருக்கு. இயலுமான வரைக்கும் ஜாலியாக வச்சுக்கொள்றோம் உங்களை. அப்படிதானே
1: ட்ரை பண்றோம் நாங்க, எங்களால் முயன்ற அளவு செய்யற போறோம். அடுத்தது பார்த்த ஞாபகம் இல்லையா, நீங்க லீட் கொடுத்துட்டீங்க. பார்த்த ஞாபகம் ஐடி போட்டுருவோம் நம்ம.
2: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை மீட்டு பார்க்கும் நேரம் பார்த்த ஞாபகம் இல்லையோ.
1: விஸ்வநாதன் சன்ஸ் டிக்கெட்டே கிடைக்கலன்னு சொல்லியிருந்தோம்ல, அதனால அந்த படத்தை பார்க்க முடியல. அதனால விஸ்வநாதன் சன்ஸ் பார்க்காம விஸ்வநாதன் ஃபாதர் அவரோட படத்தை ஒன்று பார்க்க போறோம்.
0: ஓ, நான் அதால மகுடம் படம் பார்க்க போறேன்னு சொல்றோம்.
1: நீங்க அவருக்கு இவருக்கு சம்பந்தம் என்னங்க இருக்குது?
0: அதுக்கப்புறம்
1: போய் வேணா
0: சரியா உச்சரிச்சேன். மக்குடம் வந்து சரியா
1: தானே கண்டிப்பா. அதனால சூர்யாவோட அப்பா அவர் நடிச்ச படத்தை பார்க்க போறோம். 1986 கரெக்டா சொல்றேன் இப்போ, ஏன்னா மேம்படுத்தப்பட்ட தமிழ்ல வந்து 1990 மாறிடுதான். அதுக்கு வந்து புதுசா எல்லாம் ஏதோ ரூல் கொண்டு வர போறாங்கன்னு பேசிக்கிறாங்க. அதனால நான் எதுக்கும் ரெண்டுமே சொல்லி வைப்போம். 1986 1986 எது சரியா அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
0: நான் உதாரணங்களுக்கு பார்த்தேன் கேட்டேன். சரி,
1: பார்த்தேன் கேட்டீங்க. சரி, ஓகே. 1986 வந்த எதுக்கு பொதுவாக சொல்லிட்டு போவோம் நம்ம. 15 ஓகேங்களா, அதனால கரெக்டா நேத்து என்னது 15 ஸோ கரெக்டா 40 வருடங்கள் நம்ம இந்த மைல் ஸ்டோன் மூவியை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நாங்க. ஆமா, விடிக்கிறதோ இல்லைங்க, நல்ல நல்ல படம் தானுங்க. பாட்டுலாம் நல்லா இருக்குது இல்லைங்க, நேர்களுக்கு என்ன பாட்டு நல்லா கேட்கணும். ஸோ அந்த படத்தை பத்தி
0: இன்ட்ரோடியூஸ்.
1: சரி, உங்களுக்கு விளங்கிய கான்செப்ட் படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் உனக்காகவே வாழ்கிறேன். வெளியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம், தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவருடைய பாட்டு இருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் இந்த ரெண்டு லைனை மட்டும் எடுத்துட்டு உனக்காகவே வாழ்கிறேன் அப்படின்னு கே ரங்கராஜ் அவர்கள் இயக்கத்தில் வந்த திரைப்படம் தான் இது. கே ரங்கராஜ் படமே நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக 80s நிறைய படம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ரங்கராஜ்னா பிரிக்க முடியாத ஒரு கூட்டணி என்னன்னா நதியா ஒருத்தங்க இருப்பாங்க பெருமையான படங்கள்ல. ஆமாம், அப்புறம் வந்து இளையராஜா அவருடைய மியூசிக் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ இந்த பாலிவுட்லேருந்து கொஞ்சம் கூட்டு வருவார் வித்தியாசமாக பண்ணுறதுக்கு. அப்படிதான் அந்த உயிரை உனக்காக, அதுவும் வந்து அவருடைய படம் தான். ஸோ அவருடைய படம் இருந்தாலும் ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க மலையாளத்தில் வந்த ஷியாமா அப்படின்ற ஒரு திரைப்படத்தை தான் வந்து ரீமேக் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. போன வாரம் தான் சொன்னோம் இந்த பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்களை ஓடின படங்களை கொண்டு வந்து ரீமேக் பண்ணி உன்னலமாக்கிடுவாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகருடைய படமாக அந்த ஓடாத படத்தை வந்து இந்தியில் போய் நல்லா ஓடினாங்க அப்படின்ட்டு. ஆனால் இது எந்த கேட்டகரி அப்படின்னு படம் பேசி முடித்த பிறகு நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி அப்படின்ட்டு. இந்த படத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் சிவகுமார் அவர்கள் இருக்காங்க, அப்புறம் நதியா அவங்க இருக்கிறாங்க, அப்புறம் சுரேஷ் அவர் ஒருத்தர் நல்ல கேட்டில் இருக்காரு. அதுக்கெல்லாம் முக்கியமாக மேனகா அப்படின்னு ஒரு நடிகை, அவங்க யாருன்னு இப்போ இருக்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பெற்றெடுத்த தாய் அவங்க தான் மேனகா.
0: அது சொல்றேன் முதல்ல
1: எனக்கு
0: என்ன உங்களை வச்சு சொல்றேன் என்ன பாக்குறவங்க, அதாவது இவ்வளவு நேரமும் நல்லா நல்லா தான் போயிட்டு இருக்கு. இது மேனகா அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க பாருங்க, ஒரு பூரி பொண்ணு வந்தது முகத்துல.
1: என்னங்க பூரி பூ தெரியல நீங்க மேனகா அவர்கள். ஸோ அவங்களுமே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டு முதன்மை கதாநாயகன் கதாநாயகி, அப்புறம் பின்னாடி ஒரு செகண்டரி ஹீரோ ஹீரோயின் சொல்லலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சின்னி ஜெயந்த், செந்தில் அவங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று அப்சர்வ் பண்ணேன். இதில் ஒரு மியூசிக் டைரக்டர் வருவார் நம்ம சிவகுமார், அவர் பாடுற பாடல்கள்லாம் வந்து எஸ்பிபி பாடியிருப்பார். சுரேஷ் அவர்கள் வந்து ஒரு ஆஸ்பைரிங் மியூசிஷியன், ஒரு ஆஸ்பைரிங் சிங்கராக இருப்பார். இப்படியாவது நல்லா பாடுவார், இப்படியாவது எனக்கும் வந்து படத்தில் பாடணும் அப்படின்னு அழைஞ்சிட்டு இருப்பார். அவருடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியா வாசுதேவன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இளையராஜ் நல்லா யோசிச்சு, சரி ஓகே அது தனி கேட்டர் அவங்களுக்கு நீ பாடு, இது தனி கேட்டர் நீ பாடு. இப்போல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கேட்டருக்கு 10 பேர் பாடிட்டு இருக்கிறாங்க இப்போ.
0: இளையராஜ் அவரை பார்த்து நல்லா யோசிச்சுன்னு சொல்லி அவருக்கு முன்னால் இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கடா அப்படி என்ன செய்வார் தெரியுமா, ஒரு பார்வை ஒன்று பார்த்துட்டு
1: நீ எல்லாம் என்ன பத்தி பேசுற அப்படின்னா
0: இல்ல அவர் உங்களுக்கு என்ன அவருக்கு தான் தெரியும், ஆனா அந்த அவர் எப்படி பாப்பாருன்னு
1: எப்படி சொல்றீங்க, அக்னாலேஜ் பண்ற
0: அப்படி ஒரு பார்வை ஒன்று பார்த்துட்டு போ, 1000 வார்த்தைகளை விளையும் கொள்ளலாம்.
1: ஆமா ஆமா, ஒரு பார்வையில் அக்கச்சக்கமான பொருள் இருக்கும். சரி, இந்த படத்துக்கு வந்து பேர் முன்னாடி வைக்கிறதுக்கு என்ன யோசிச்சாங்கன்னா, அலைப்பாயதே கண்ணே அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாத்தி இதுக்கு எல்லாம் 2000s வந்து இந்த படத்தை அலைப்பாயதேன்னு ஒரு படம் நம்ம மனிதன் பண்ண போறாரு, அதனால அவருக்கு வழி விட்டுட்டு இப்போதைக்கு நம்ம அந்த எம்ஜிஆர் படத்துலேருந்து அந்த உனக்காகவே வாழ்கிறேன் அதை மட்டும் டைட்டில் வச்சு போன ரங்கராஜ் முடிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுட்டு இந்த படத்தை பத்தி என்னங்க
0: பாட்டை ஓட விடுங்க, சொல்றேன் இதை ரசிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க சொல்லுவாங்க, கண்ணா சொல்லுவாங்க, அவனை தூக்கி ரூமுக்கு வெளியில போட்டுட்டு நீ இந்த அரமணித்தல தனிய ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் அவனை உள்ளு கொண்டு
1: அப்படி சொல்லிட்டே இருக்கிறேன். அப்படிலாம் கிடையாது, இது மாதிரி நீங்க நடுநல கேள்வி கேட்டால் நல்லா சுவாரஸ்யமா போவோம். சரி, இந்த பாட்டை கேட்டுட்டு வருவோம், தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் இஸ்ட் எஃப்எம், இது ரசிகர் மன்றம்.

86ல் வெளிவந்த உனக்காகவே வாழ்கிறேன் படத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். பார்த்த ஞாபகம் இல்லையோ செக்மெண்ட்ல இந்த படத்துடைய நாயகனா இருக்கிற நம்ம சிவகுமார் அவர்கள் பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். இப்போ எப்படி அனிருத் சாயபயங்கர்லாம் இருக்காங்களோ அப்போ அந்த மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு. இருந்தாலும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா வந்து மியூசிக்கே பண்றது இல்ல அப்படின்னு வீட்டிலேயே வந்து முடங்கி கிடக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய வாழ்வில் முக்கியமான ஒரு அங்கம் வகிச்ச அவங்க மனைவி வந்து இறந்துடுறாங்க. அதனாலும் நிறைய அவருடைய கூட வேலை பார்த்தாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப மேக்கமாக இருக்கிறாங்க, ஏன் இவர் இன்னும் மியூசிக் பண்ணல அப்படின்ட்டு. அந்த மாதிரி சமயத்தில் தான் அவருக்கு ஒரு லெட்டர் வருது. அவருடைய குருவாக இருக்கிறவர் வந்து ஊட்டியிலேருந்து லெட்டர் எழுதுறாரு, நீ இதே மாதிரி போனால் சரியில்லை, நீ வா என் கூட கொஞ்சம் நாள் இரு, அப்போ தான் உனக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஊட்டிக்கு போகிறாரு. ஊட்டிக்கு போன பிறகு அங்கே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க எஸ்டேட் இருக்குது, அங்கே போய் நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே சிவகுமார் தங்குறாரு. அந்த எஸ்டேட் ஓனர் யார் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து நதியா, அவங்களுடைய ஃபேமிலி. அவங்க பழக பழக தான் தெரிய வருது. நதியாவுக்குமே வந்து இதை மாதிரி ஒரு கசப்பான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நதியாவுடைய மாமன் மகனாக இருந்த சுரேஷ், அவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படித்தாங்க, கூடவே வளர்ந்தாங்க. இவங்களுக்கு ரெண்டு பேரும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக சுரேஷ் அவர்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. ஸோ அந்த பிரிவு தாங்க முடியாமல் நதியாவும் ஒரு சோகத்தில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் சிவகுமார் அவங்க மனைவி பிரிஞ்சதால் சோகம், அந்த பக்கம் நதியா அவங்களுடைய வருங்கால கணவர் மாமன் மகன் காதலன் சுரேஷ் சிறந்ததால் ஒரு சோகம். இந்த 2 சோகமும் மீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சேஞ்சஸ் வருது. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில். அப்புறம் ஒரேச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது, சரி எப்படி சுரேஷ் வந்து எப்படி இறந்தார் அப்படின்னு சிவகுமார் கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, நான் என்னுடைய அரங்கேற்றம் ஒன்று இருந்தது. ஏன்னா நதியா வந்து ஒரு நல்ல ஒரு டான்சர், அவங்க ஒரு அரங்கேற்றத்துக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில திடீர்னு சலங்கை அறுந்துடும், ஏதோ அபசகனம் ஆயிடுச்சு, எல்லாம் போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அரங்கேற்றத்தை. இல்லை இல்லை, நான் போய் உனக்காக புது சலங்கையை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு படபடன்னு பைக் எடுத்துகிட்டு ஓடின சுரேஷை ஆக்சிடெண்ட் பண்ணி கொன்னதே வந்து சிவகுமார் தான் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டு தெரிய வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிவகுமாருடைய மனைவி அப்போது கர்ப்பமாக இருப்பாங்க, திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வீட்டில் நடக்கும், ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கும், அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும், அவங்க தான் மேனகா, அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவசர அவசரமாக வந்து காரில் ஓட்டிட்டு போவார் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படி போகிற வழியில் தான் வந்து எதிர்பாராமல் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிவிடுவார். தன் மனைவியை காப்பாற்றுறதா இல்லை விழுந்து கிடக்கிற சுரேஷை காப்பாற்றுறதான்னு நினைக்கும்போது, என் மனைவி தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்போது அவர் அப்படியே கண்டுக்காமல் போனதால் தான் சுரேஷ் இறந்து போயிட்டார். இந்த அவங்க ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி இடத்துல இந்த தேதியில் இறந்தாங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் காரணம், இனிமேல் நமக்கு விலகி இருக்கணும், நம்ம பண்ண தப்புனால தான் போவோம் இவங்களை நதியாவோட வாழ்க்கையை போயிடுச்சு, அதனால சொல்லி விலகிருக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் இப்படி விலகி போகிறீங்கன்னு கேட்கும்போது தான் உண்மையை சொன்ன பிறகு இவங்களுக்கும் கோபம் வருது. சரி பரவாயில்ல, கோபத்தெல்லாம் மறந்துடுறேன், கோனதில் சரி நம்ம ரெண்டு பேருமே வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் இணைந்து வாழ்றது தான் என்னோட கதை. இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் இது மாதிரி வந்திருக்குது. அதாவது ஏற்கனவே ஒரு முன்னாள் காதலனோ முன்னாள் கணவனோ இறந்த பிறகு அவங்க ஒருத்தங்களை வேற ஒருத்தங்களை பார்க்குறது, அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலர்றது, கல்யாணம் பண்ணுறது அப்படின்ட்டு, அதற்கு ஒரு அதில் அந்த ஒரு ஜானரில் வந்த ஒரு திரைப்படம் தான் சொல்லலாம். சின்ன ஒரு நாடு தான் இருந்தாலும் இந்த படத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் ஒரு ஃப்ளாஷ்பேக், அந்த பக்கம் ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு, சிவகுமாருக்கு ஒன்று நதியாவுக்கு ஒன்றுன்னு மாறி மாறி ஃப்ளாஷ்பேக் போயிட்டே இருக்கும். இதற்கு நடுவில் செந்தில் அவர்களுடைய அந்த ஒரு காமெடி ட்ராக், ஒரு காமெடி ட்ராக் மேபி அந்த டைமில் ஒர்க் ஆகிருக்கலாம், இப்போ வந்து பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இன்னும் காமெடி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இருந்தாலும் இந்த படத்துடைய ஹைலைட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இவர் நம்ம கதாநாயகனே ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர், அவர் நம்ம சுரேஷுடைய கேரக்டருமே வந்து நல்லா ஒரு பாடுறவர். அப்படி இருக்கும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு மியூசிக்கலி ஒரு நல்ல ஒரு படமாகணுன்றதுக்காக தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளையராஜா அவர்களுடைய இசை இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதினது யாருன்னு கேட்டிங்கன்னா, வைரமுத்து, முத்துலிங்கம், கங்கை அமரன் அவர்கள், அப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன், ஜானகி அவருடைய குரல்கள்லாம் இந்த பாடல்கள் எல்லாமே வந்திருக்கு. இந்த படம் மலையாளத்தில் எப்படி ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சோ அந்த அளவுக்கு தமிழில் ஹிட் ஆகலை. மலையாளத்துலேயும் நம்ம நதியாவர்கள் தான் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மம்மூட்டி தான் இந்த படத்துடைய கதாநாயகனாக நடிச்சிருந்தார் சிவகுமாருடைய கேரக்டரில். அது மலையாளத்தில் ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு தமிழில் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மேபி 2 வருஷமும் பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க திரைப்படம் உனக்காகவே வாழ்கிறேன். இந்த படத்தில் இன்னும் ஒரு சூப்பரான பாட்டு, அந்த பாட்டை கேட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் இது ரசிகர் மன்றம்.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindrana Ahmed Thamseen 437-860-7002.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
1: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
6: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 ஆகஸ்ட் 13ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளி பூங்காவனம், ஆகஸ்ட் 25 செவ்வாய் சப்பரம், ஆகஸ்ட் 26 புதன் தேர், ஆகஸ்ட் 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 4167311-8453.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102

0: 4:29
1: உங்கள் அபிமான ஆல்பியான் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரிஸ், அப்பலோ மற்றும் யாக் சினிமாஸில் தளபதி விஜய் நடிப்பில், ஹெச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில், ஜனநாயகன் மற்றும் டிசி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியான் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரிஸ், அப்பலோ மற்றும் யாக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ் வழங்கும் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம்.
2: டேஸ்ட் ஆஃப் தமிழிலிருந்து நாங்களும் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். ஸ்காப்ரோ முச்சவெளியில் இன்று நிறைவு நாளாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மார்னிங் ஃபைர் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் தான் ஸ்காப்ரோ முச்சவெளி அமைந்திருக்கின்றது. இங்கே பிரம்மாண்டமான ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது 360 ஸ்டேஜ் கூட அமைக்கப்பட்டு இங்கே நிகழ்வுகள் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றன. முதன் முதலாக இந்த 360 ஸ்டேஜில் நீங்களும் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை கூட இவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வாருங்கள். தென்னிந்திய பாடகர்களான சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்காவினுடைய இசை நிகழ்ச்சியும் இப்பொழுது இன்னும் ஒரு சொற்ப நேரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது என்பதையும் அவர்கள் அறிய தந்திருக்கிறார்கள். நம் நாட்டு கலைஞர்களும் தங்களுடைய இசை நிகழ்ச்சியை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள்.
3: சிறுவர்கள் பெரியவர்கள் சொல்லி அனைவருக்குமான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த டேஸ்ட் ஆஃப் தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்னிங் சைட் மற்றும் பிஞ்ச் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவெளியில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. உணவு சாவடிகளாக இருக்கலாம், வணிக சாவடிகள், ஆடை ஆபரணங்கள், தாயத்து உணவு வகைகள், சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்கள், சாய்ஸ் என்று சொல்லி அனைத்துமே நீங்கள் இங்கே சாவடிகளில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் சிறுவர்களுக்கான இந்த காசிலும் கூட ஃப்ரீ என்ட்ரியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரம்மாண்டமான இசை மேடையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இசை நிகழ்ச்சிகள் தற்பொழுது நம் நாட்டு கலைஞர்களோடு ஆரம்பமாகி இருக்கின்றன. தொடர்ந்தும் சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்காவினுடைய இசை நிகழ்ச்சியும் இந்த மாலை வழியில் இடம்பெறப் போகிறது. எனவே உங்களுடைய குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மாலை வழியாக அமைந்திருக்கும் மார்னிங் சைட் அண்ட் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவெளியில் தமிழ்
2: முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. பார்க்கிங் கூட இலவசம். உங்களுடைய குடும்பத்தாரோடு வந்து இந்த கோடை விடுமுறையை நீங்கள் நிச்சயமாக கொண்டாடக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இருக்கிறது. நல்ல ஒரு காலநிலையாக கூட இருக்கின்றது. ஆகவே நீங்களும் நேரடியாக நீங்கள் வரலாம் டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஸ்காப்ரோ முற்றவெளியில். மார்னிங் ஃபைர் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் தான் ஸ்காப்ரோ முற்றவெளி அமைந்திருக்கிறது. இங்கே இப்பொழுது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம், டிடிசி பஸ்ஸில் வருபவர்களுக்கு கூட எந்தவித அசௌகரியமும் இல்லாமல் பஸ் ஸ்டாப் கூட முற்றவெளிக்கு அருகாமையிலேயே இருக்கிறது. ஆகவே நீங்கள் வந்து போகக்கூடிய ஏற்பாடுகள் கூட இங்கே மிக மிக அருகாமையில் தான் இந்த பஸ் ஸ்டாப் கூட இருக்கிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நேரடியாக நீங்கள் வாருங்கள். தென்னிந்திய பாடகர்களான சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்காவினுடைய இசை நிகழ்ச்சியும் இன்னும் சொற்ப நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. டேஸ்ட் ஆஃப் தமிழ் இங்கே வரும் பொழுது ஏராளமான வர்த்தக அங்காடிகள், உணவு சாவடிகள் என்று ஏராளமான சாவடிகளையும் நீங்கள் காணக்கூடியவாறு இருக்கின்றது. தாயகத்து உணவு வகைகள் கூட இங்கே ஏராளமானவை இருக்கின்றன. ஆகவே நீங்களும் அந்த உணவுகளை வாங்கி சுவைத்துக் கொண்டு இந்த இசை நிகழ்ச்சியையும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஆகவே நேரடியாக நீங்களும் வரலாம் டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஸ்காப்ரோ முற்றவெளியில். டேஸ்ட் ஆஃப் தமிழ் மார்னிங் ஃபைர் அண்ட் பிங்க் சந்திப்பில் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த பொழுது சந்திக்கலாம்.
4: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
5: FM 102.7 EastFM.ca EastFM தமிழ் செய்திகள்.
6: கனடாவின் வாகன எரிபொருள் விலைகளில் மத்திய அரசு வழங்கி வரும் வரி விலக்குகள் வரும் மாதம் 7ஆம் தேதியுடன் காலாவதியாகும் நிலையில் அதனை வரும் ஆண்டு கனடா தினம் வரையாவது நீடிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பியர் ஒலிவியே பிரதமர் மாக்ரானிடம் அழைப்பு விடுத்துள்ளார். வாழ்க்கை செலவு உயர்வினால் கனடிய மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 3 விவசாயிகள் கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளமை கடும் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ளது. தொலைந்து போன தமது மாடுகளை தேடியே அவர்கள் காட்டுக்குள் சென்றதாகவும், ஆனால் தமது தவறை மறைப்பதற்காக அவர்கள் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டை கர்நாடக வனத்துறை முன்வைப்பதாகவும் தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசனம் வெளியிட்டுள்ளது. இவ்விடயத்தில் உண்மையை கண்டறிய சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
6: சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி பாரிய மாநாட்டை நடத்த உள்ளதாக இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டும் இதுவரை தமக்கு நீதி கிடைக்கவில்லை எனவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
5: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
7: என்றும்
0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
7: 102.7.
8: காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் காணம். இது காட்சினிலே வரும் கீதம். காட்சினிலே

0: காட்சி நிலை வரும் கீதம்.
1: Weekend East FM 102.7. It's cool.
2: எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
2: 416-688-2426.
4: பாட்டுக்கு
5: நாரதன்,
4: வீணைக்கு
5: வாணி,
4: அழகுக்கு
5: முருகன்,
4: சொல்லுக்கு
5: அகத்தியன்,
4: வில்லுக்கு
5: வினோத்குமார்.
4: எனது வினோத்குமாரா?
5: ஆம், வில்ஸ். அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
6: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
7: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
9: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
10: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
12: Ideal Dreams Entertainment and Maja Valangam, Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22 மாலை 5:30 கிரேட் கெனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில். டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca. விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
13: Weekend East FM 102.7.
14: பாட்டு பழசு, செய்தி புதுசு.
15: அந்த பாட்டு எனக்கு அவன் பாடி சொல்லி கொடுக்கவே இல்ல. ஸ்டண்ட் தான் பாடி சொல்லி கட் பண்ணும்போது உள்ள இருந்து கரெக்ஷன்ஸ் பண்ணாரு. ஆஃப்டர் சம் டைம்ஸ் when he was busy because he has to compose sitting there, ஆர்கெஸ்ட்ரா நோட்டேஷன் எல்லாம் கொடுத்து அடுத்த பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்குள்ள ஆர்கெஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்ணும்போது நான் வந்து சுந்தரராஜன் சார் தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது. அவர் இவர் முதல்ல இளையராஜா பாண்ட கேசட் போடுவாரு, அது நான் கேட்டுட்டு அப்புறம் நீங்க கொஞ்சம் மானாவரிய பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பாடி ஹார்மோனியம் பாடி. அவர் ரொம்ப தமாஷா இருக்கும் அவர் பாடும்போது. என்னே நல்லா இருக்கீங்களா இப்படிதான் கேட்பாரு அவர் பேசும்போது. இன்னைக்கு ரொம்ப நல்ல பாட்டு ராஜன்னா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, பாட்டு சொல்லி கொடுங்க.
16: காதலிங்கு தீபம் ஒன்று ஏற்றினாலே நீங்கள்
15: என்னப்பா பேசும்போது நல்லாவே இருந்தது, ஏன் கான்ஸ்டிபேட்டடா பாடுறீங்க? நீங்க பாடி பாடி பழக்கம் ஆயிடுச்சுன்னு எனக்கு இப்படிதான் வரும். பேசும்போது இப்படிதான் இருக்கு.
16: வந்து சொல்லும்.
15: ஐயோ போயிட்டு வாங்களேன் அப்படின்னு இருக்கும். பியூட்டிஃபுல் இருக்கா சார் பஞ்சன எழுதுனது, வெரி ரொமான்டிக். அந்த காலகட்டத்தில் நீங்க எந்த ஹீரோயின் வேற இன்டர்வியூ பண்ணாலும் சரி, மோஸ்ட் ரொமான்டிக் சாங் ஆஃப் யூ காதலன் தீபம் ஒன்று தான் சொல்லுவாங்க. அது இல்லாம தி 24 ல

0: பாட்டு பழசு செய்தி புதுசு வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
2: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: அரசாங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர் Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
5: Uppuludum kelungal East FM 102.7.
6: நான்கு மணி 53 நிமிடம். கேட்டுக்கொண்டிருப்பது ரசிகர் மன்றம். மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு
7: அந்த பாட்டெல்லாம் எடுத்து அப்படின்னு
6: சொல்லி இல்ல இல்ல போட்டோம் தானே,
7: அது எதுக்கு
6: போட்டோம் பாட்டாங்க, கதைக்கல மாட்டிக்கினாருன்னு சொல்லி சொல்லி நான் சொல்லல, தல ரசிகர்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. என்ன இப்ப
7: அதுல சங்கர் ரசிகர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, சங்கர் தான் போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட
6: இல்லையே,
7: அது முடியற மாதிரி இல்லையா?
6: அது ஃபேக் நியூஸ் சொல்லிட்டாங்க, அது ஃபேக் நியூஸ் சொல்லிட்டாங்க. இப்ப சங்கர் அஜித் சேர்றது வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க.
7: நல்லது, ரெண்டு பேருக்குமே நல்லது,
6: ரெண்டு பேருக்கும் நல்லது,
7: மூணு பேருக்கு நல்லது, பாக்குற நம்மளுக்கு நல்லது. என்ன சொல்றீங்க?
6: இல்ல இல்ல இப்படித்தானே, அது ஏதோ அவர கஷ்டகாலம் அப்படி அமைஞ்சிட்டு கேம் சேஞ்சர், அதுக்கு முதல்ல அப்படி அமைஞ்சிட்டு எல்லாம் அப்படி அமையுமான்னு சொல்லி சொன்னா, இப்ப சில நேரங்களில் அசிஸ்டன்ட் உதவி முக்கியமானவர்.
7: அதனால
6: சிறுத்தை சிவா
7: குடும்பங்கள் கொண்டாடும் படம் வச்சிருந்தாங்க.
6: விஸ்வாசம் மாதிரி ஒரு படம் வரப்போதுன்னு நம்புங்க.
7: இல்ல நான் சொல்ற குடும்பங்கள் கொண்டாடும் வந்து அஜித் அவருடைய குடும்பம் கொண்டாடும் அந்த டே டெவில். அவங்க தானே ப்ரொடியூசர், அவங்க மனைவி ப்ரொடியூஸ் பண்ண, கணவர் நடிக்க.
6: சரி இது எப்படியும் நடக்கட்டுமே, பாக்குறதுக்கு நல்லா இருந்தா.
7: வந்து ப்ரொடியூசர் இருக்குது அவருக்கு.
6: அது இப்ப நான் சொல்ல சிறுத்த சிவா அஜித் காம்பினேஷனுக்கு தான் வேல்ஸ்.
7: அதுதான் சொல்ல வரேன் நானு. அதுக்கு நடுவுல வந்து ஒரு பொருளை கலப்பி விட்டாங்க. அஜித்துக்கு ஆதரவு தராத ப்ரொடியூசர் யாருமே வந்து ஒரு படம் எடுக்கல, அதனாலதான் வந்து உங்க மனைவியே வந்து படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று பரவிச்சு. இப்ப நீங்க வந்து அதெல்லாம் வந்து வதந்தி, ஏன்னா வேல்ஸே வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு அவருடைய படத்தை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
6: குடும்பம் கொண்டாடும் பேட்டி தான் 64, அதை எப்படியோ அஜித் தான் செய்யுங்க.
7: கரெக்ட், நீங்க சொல்றது புரியுது. அவர் அவர் பண்றது வேற படம். இருந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா இண்டஸ்ட்ரியில வந்து அவ்வளவு யாருமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணல, 65 66 64 அவ்வளவுதான் ப்ரொடக்ஷனே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நீங்க வந்து ஏதோ நல்ல ஒரு
6: அப்படி விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படி ஒரு நல்ல நடிகர், உச்சத்துல இருந்த நடிகர், உச்சத்துல இருக்கிற நடிகர் அப்படி இருக்கிறது அவங்க விட்டு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தானே இந்த போட்டியா போட்டா போட்டின்னு சினிமா எடுக்கிற மாத்துறாங்க, ஸ்டன்ட் மாஸ்டர் மாத்துறாங்க, உள்ள புது புது நடிகர்களை உச்ச நடிகர்களை கொண்டு வர.
7: துப்பாக்கிய வந்து முதல்ல மாத்த சொல்லுங்க, ஏதாவது நல்ல சுடுற துப்பாக்கிய அவங்க கொடுக்க சொல்லுங்க அவருக்கு.
6: குண்டிருக்கானு பார்க்க சொல்லுங்க அதுக்கு.
7: ஆமா, இதுக்கு நல்ல இவ்வளவு பஞ்சாயத்து ஒண்ணு இல்லாத துப்பாக்கி வச்சுக்கிட்டு.
6: சரி என சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். வருகிற வாரம் இதே போல் ரசிகர் மன்றம் உங்களை ரசிக்க கூடிய அளவுக்கு வரும் என்ற நம்பிக்கையோட
7: வாழ்க்கை.
6: இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் வருகிறது. 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு பாட்டு திரு போறாங்க நிபாஜினி. மறுபடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்.
7: உங்கள் நண்பன் ராஜேஷ்,
6: உங்கள் நண்பன் சஞ்சயன். வணக்கம்.
7: நன்றி. வணக்கம்.

நன்றி சஞ்சய், நன்றி ராஜேஷ். நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் சரியாக 5:02 இப்பொழுதிலிருந்து 7 வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியோடு நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலின் ஊடாக இணைந்திருக்க முடியும். தொடர்ந்து மிஸ் எஃப்எம் .co.com நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்னும் மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே காலநிலையை பார்த்தோம் என்று சொன்னால், தற்பொழுது 26 டிகிரி செல்சியஸ், உண்ணநிலை 33 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. 7 வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள், சிறுமியர்கள், உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்பதற்கு நீங்களும் அழைக்கலாம். 416-554-4000.

0: 5:07 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சிறுமியர்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 416-554-4040 வாயிலாக. இந்த பொழுதில் நாங்கள் டேஸ்ட் ஆஃப் தமிழ் பற்றிய விவரங்களை கேட்டறிய போகிறோம்.
1: அரங்கத்திலே இப்பொழுது 3வது நாளாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதான அரங்கம் இப்பொழுது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகி இங்கே நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று தொடர்ந்து இந்த 3வது நாளாக இந்த மாபெரும் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட இந்த ஆண்டில் ஒரு மாபெரும் விழாவாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது டேஸ்ட் ஆஃப் தமிழ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏராளமான வர்த்தக சாவடிகள் உணவு சாவடி இருக்கின்றன. நேற்றைய கூட ஏராளமான மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பொழுதிலும் கூட மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. குறிப்பாக தென்னிந்திய அவர்கள் அந்த பாடல்கள் கூட பாடல்களை வழங்க இருக்கின்றார்கள். சத்யபிரகாஷ் பிரியங்கா உட்பட எமது கலைஞர்களிருந்து வழங்குகின்ற பல பாடல்களை இன்றைய நாளில் நீங்கள் கண்டு கழிக்கலாம். அனுமதி முற்றிலும் இலவசம், பார்க்கிங் முற்றிலும் இலவசம், சிறுவர்களுக்கான விளையாட்டு தடங்கள் முற்றிலும் இலவசமாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கக்கூடிய வாய்ப்பை இன்றைய நாளிலே டேஸ்ட் ஆஃப் தமிழ் 3வது நாளாக தந்து கொண்டிருக்கின்றார்கள்.
2: டேஸ்ட் ஆஃப் தமிழிலிருந்து நாங்களும் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். ஸ்காப்ரோ முற்றவெளியில் இன்று நிறைவு நாளாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மார்னிங் ஃபைர் அண்ட் பின் சந்திப்பில் தான் ஸ்காப்ரோ முற்றவெளியை அமைந்திருக்கின்றது. இப்பொழுது மெயின் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி எங்களுடைய கலைஞர்களுடைய பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சொற்ப நேரத்தில் தென்னிந்திய பாடல்களான சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்காவினுடைய இசை நிகழ்ச்சியும் ஆரம்பிக்க இருக்கிறது என்பதையும் அவர்கள் அறிய தந்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வர முடியும். ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவுச் சாவடிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்வாக இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது போன்று பார்க்கிங் கூட இலவசமாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நேரடியாக வாருங்கள்.
1: நேற்று ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள். அது போலவே இன்றும் நாள் கூட 2 வாயில்களாக மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளிலும் மாலை பொழுதிலேயும் நீங்கள் ஏராளமான பாடல்களை நேரடியாக கண்டு கழிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நாங்கள் சொன்னது போல மீண்டும் நினைப்படுத்திருக்கிறோம். சத்யபிரகாஷ் பிரியங்கா உட்பட பல கலைஞர்கள் இணைந்து பல பாடல்களை உற்சாகமான பாடல்களை வழங்க காத்திருக்கிறார்கள். கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட இந்த ஆண்டில் 3வது நாளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது டேஸ்ட் ஆஃப் தமிழ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே நீங்களும் உங்கள் அனைவரும் வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்கலாம் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம்.
2: சிடிசி பஸ்ஸில் வருபவர்களுக்கு கூட எந்தவித கவலையும் தேவையில்லை அப்படி என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். ஏனென்றால் பஸ் ஸ்டாப் கூட முற்றவழிக்கு அருகாமையிலேயே இருக்கின்றது. ஆகவே எந்தவித அசௌகரியமும் இல்லாமல் நீங்கள் பஸ் சேவையை கூட பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. நீங்களும் நேரடியாக வரலாம். இன்னும் சொற்ப நேரத்தில் தென்னிந்திய பாடகர்களான சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்காவினுடைய இசை நிகழ்ச்சியும் இருக்கின்றது. டேஸ்ட் ஆஃப் தமிழிலிருந்து நாங்களும் நேரடியாக அணிந்திருக்கின்றோம். ஸ்காப்ரோ முற்றவெளியில் மார்னிங் ஃபைர் அண்ட் பின் சந்திப்பில் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த பொழுதில் சந்திக்கலாம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸுடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸுடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
6: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478-892710, கவுர் 6472336129.
7: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் FM.

5:24 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்பதற்கு அழைக்கலாம். 416-554-4000. எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 Finch Dean Square, Finch & Finch Dean சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலுபியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-906-5656.
3: East FM, Tamil, Seidhigal.

0: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்தியுள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வர முன்னர் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும் தீவிர முயற்சிகளை கனடா முன்னெடுத்துள்ள நிலையில் வாகன உற்பத்தி துறை அவ்வொப்பந்தத்தில் கட்டாயமாக உள்ளடக்கப்பட வேண்டுமென பிராம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் வலியுறுத்தியுள்ளார். மோசமான ஒப்பந்தம் எட்டப்படுவதை விட ஒப்பந்தம் எட்டப்படாமல் இருப்பது சிறந்ததென அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் காங்கிரசின் அடிமையாக உள்ளதாகவும் பாஜகவின் அடிமையாகவும் மாறுவார் என்றும் திமுக செய்தித் தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் விமர்சித்துள்ளார். மத்திய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவை கடுமையாக எதிர்த்து வந்த திமுக தேர்தல் தோல்வியின் பின்னர் நிலைப்பாட்டை மாற்றுவதாகவும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடும் எனவும் தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அவரது கருத்து வெளியாகியுள்ளது. கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் எவரும் விஜய்க்கு வாக்களிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அவரது பயணம் அமையவுள்ளதாக இந்திய தரப்புகள் கூறுகின்றன. இந்த விஜயம் குறித்த கலந்துரையாடல் ஒன்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் இலங்கை பாதுகாப்பு செயலருக்கு இடையில் நேற்று நடைபெற்றுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும் விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல் விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450 info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 4378607002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன் 4378607002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4167264417.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 5:47 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த வேளையில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் பற்றிய தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
1: டேஸ்ட் ஆஃப் தமிழிலிருந்து நாங்களும் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். ஸ்காப்ரோ முற்றவெளியில் இன்று நிறைவு நாளாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மார்னிங் சைலன்ட் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவெளி அமைந்திருக்கிறது. இங்கே பிரம்மாண்டமான ஸ்டேஜ் அமைக்கப்பட்டு இப்பொழுது நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பமாகிவிட்டன. அது மட்டுமல்லாமல் 360 ஸ்டேஜ் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. முதன் முதலாக இந்த 360 ஸ்டேஜில் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை பார்த்து மகிழ்வதற்கான ஒரு வாய்ப்பை கூட இவர்கள் தந்திருக்கின்றார்கள். நாங்கள் இங்கே மக்கள் வந்திருப்பதை கூட, ஏராளமான மக்கள் வந்திருப்பதை கூட காணக்கூடியவாறு இருக்கின்றது. நீங்களும் நேரடியாக வரலாம். மார்னிங் பேரண்ட் பின் சந்திப்பில் முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: கூறியது போலவே இறுதி நாளாக இருக்கின்றது. நீங்கள் முதல் 2 நாளை வந்து மிஸ் பண்ணி இருந்தாலும் கூட பரவாயில்லை. இன்றைய நாளை வந்து நீங்கள் குதூகலமாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க நேரடியாக வரலாம். மார்னிங் பேரண்ட் பின் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற முற்றவெளியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ். இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உணவு சாவடிகள் பல, நம்மளோட தாயகத்து உணவுகளை வந்து ஞாபகப்படுத்துற வகையில கொத்துரொட்டி ஆகட்டும், மரவள்ளி கிழங்கு, சுண்டல் என அவ்வாறான உணவுகளை கூட நீங்கள் சுவைக்கக்கூடியதாக இருக்கின்றது. வெயிலுக்கு இதமான ஜூஸ், இளநீர், ஐஸ்கிரீம் என பல வகையான உணவுகளை நீங்கள் இங்கே வரும்பொழுது நீங்கள் மிக சுவைத்து கொண்டு நடைபெறுகின்ற இசை நிகழ்ச்சியை கூட பார்த்து கொண்டு குழந்தைகளை பவுன்சி காசில் விளையாட விட்டு கொண்டு இவ்வாறு பல வகையான ஒரு சந்தோஷத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேரடியாக வரலாம். மார்னிங் சைடன் பின் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற முற்றவழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
1: தென்னிந்திய பாடகர்களான சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்காவினுடைய இசை நிகழ்ச்சியும் இன்னும் சொற்ப நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. நம் நாட்டு கலைஞர்களுடைய இசை நிகழ்ச்சி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை போலவே நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது போன்றுதான் ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. தாயகத்து உணவு வகைகளை நீங்களும் உண்டு மகளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்று நிறைவு நாளாக இருக்கின்றது டேஸ்ட் ஆஃப் தமிழ். காப்ரோ முற்றவெளியில் மார்னிங் சைடன் பின் சந்திப்பில் இந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
2: பஸ்ஸில் கூட நீங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது. பஸ் ஸ்டாப்புக்கு முன்பாகவே அமைந்திருக்கின்றது இந்த டேஸ்ட் ஆஃப் தமிழ் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படி இல்லை உங்களோட சொந்த வாகனத்துலதான் நீங்க வாருங்க அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு பார்க்கிங் வந்து முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கூட முற்றிலும் இலவசம். நீங்க நேரடியாக வரலாம். டேஸ்ட் ஆஃப் தமிழ் மார்னிங் சைடன் பின் சந்திப்புக்கு அருகில் அமைந்துள்ள முற்றவெளியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
1: ஆகவே நீங்களும் நேரடியாக வாருங்கள். மார்னிங் சைடன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ். நாங்கள் மீண்டும் அடுத்த பொழுதில் சந்திக்கலாம்.

0: திருப்பண்பலை
1: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்று வழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்
2: Ajax Nissan and Infiniti il Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Dikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
6: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
7: 416-461-6401.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: East FM.

ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். 6:03 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஏசா எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமியர் உங்கள் விருப்பப்பாடலை கேட்க அழைக்கலாம். 4164544040 என்னும் ஒரு மணித்தாலும் இருக்கிறது. 7 மணி வரை உங்களுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca உடாகவும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com மின்னஞ்சலூடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே காலநிலையை தற்போது பார்த்தோம் என்று சொன்னால் 24 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 30 உணரப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. வாகன எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஜூனியர்ஸ் குட்டீஸ் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் என்று சொன்னால் நீங்களும் அழைக்கலாம். 4164544040

6:09 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. வேலை வாய்ப்பு பற்றிய அறிவித்தல். மிக பிரபலமான இட்டாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இட்டாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ் வாஷர்ஸும் தேவைப்படுகிறார்கள். தொடர்புகளுக்கு 416-356-6199 416-356-6199.

0: 6:14 ஈஸ்டர்ஃபம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த வழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் தரும் விவரங்களை கேட்டறியலாம்.
1: மார்னிங் சார், என் சந்திப்பிலே ஸ்காபரோ மற்றும் வழி அரங்கத்திலே டேஸ்ட் ஆஃப் தமிழின் 3வது நாள் நிகழ்வுகள் இங்கே ஆரம்பமாயிருக்கிறது. மடியிலே பல பாடுகளை மெகா டியூனிலே பல பாடுகளை இங்கே வந்து கலைஞர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய மாலை பொழுதில் கூட நீங்க வருகின்ற பொழுது தென்னிந்த வகை தந்த சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்கா வழங்குகின்ற பல பாடல் கூட உங்களுக்காக காத்திருக்கிறது. ஏராளம் ஏராளம் மக்கள் இரண்டு நுழைவாயில் ஊடாக உள்ளே வருவதை காணக்கூடிய இருக்கிறது. இருக்கில் அமைந்து நிகழ்ச்சிகளை கண்டு கலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட உங்களுக்கான வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இதமான ஒரு காலை நிலையாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சிகள் இன்றைய நாளில் 10 மணி வரை இடம்பெறும். ஆக நீங்க வருகின்ற பொழுது அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு கலைக்கலாம். ஏராளமான உணவு சாவடிகள் வர்த்தக சாவடி அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏராளமான சுவையான உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதை தாண்டி சிறுவருக்கான விளையாட்டு தளங்கள் இருக்கின்ற இலவசமாக நீங்கள் சிறுவர்கள் விளையாடப்படலாம். பார்க்கிங் முற்றிலும் அனுமதி இலவசம். அனுமதி இலவசமாக நீங்கள் இந்த கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட நீங்கள் நேரடியாக வரலாம். மோனிக் சேட்டன் ஸ்வீட் சந்திப்பிலே ஸ்காபரோ முற்றவழி அரங்கத்திலே அமைந்திருக்கிறது. தேசத் தமிழின் 3வது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: மார்னிங் சார், என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிள்ளைதான் ஸ்காப்ல முற்றவெளி அமைந்திருக்கிறது. இங்கே தான் டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பிரம்மாண்டமான மேடையில் இப்பொழுது இசை நிகழ்ச்சிகள் ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சற்ப நேரத்தில் தென்னிந்திய பாடகர்களான சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்காவினுடைய இசை நிகழ்ச்சியும் இடம்பெற போகிறது என்பதையும் அவர்கள் அறிய தந்திருக்கின்றார்கள். ஆகவே நேரடியாக நீங்கள் பெறலாம். இன்று 12:10 வரை இந்த இசை நிகழ்வு உங்களுக்காக இடம்பெற போகின்றது. வர்த்தக சாவடிகள் உணவுச் சாவடிகள் ஏராளமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே வந்து நீங்கள் தாயகத்து உணவு வகைகளை கூட உண்டு மகளலாம். அது மட்டுமல்லாமல் அந்த உணவு வகைகளை உண்பதோடு இங்கே இடம்பெறுகின்ற இசை நிகழ்ச்சியையும் நீங்கள் பார்த்து மறலாம். நீங்கள் பஸ்ஸில் டிடிசி பஸ்ஸில் வருபவர்களாக இருந்தால் கூட இந்த அரங்கத்துக்கு முன்னாலேயே பஸ் ஸ்டாப் இருக்கிறது. நீங்கள் எந்தவித அசௌகரியமும் இல்லாமல் இந்த பஸ் சேவையை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சொந்த வாகனத்தில் நீங்கள் வருபவர்களாக இருந்தால் உங்களுக்கான பார்க்கிங் இலவசம். அது மட்டுமல்லாமல் இது முற்று முழுதுமான ஒரு இலவச நிகழ்வாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: 2026 3வது நாள் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலே நீங்கள் வருகின்ற பொழுது இந்த கோடை காலத்தை குதூகலமாக உங்கள் குடும்பங்களோடு கண்டு கழிக்க வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏராளம் மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் சொன்னது போலவே இங்கே மெகா டியூனர்ஸ் இசையிலே பல பாடல்கள் இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளில் சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்கா இணைந்து உங்களுக்கு உங்களை மௌலிக்க பல பாடல்களை தர காத்திருக்கிறார்கள். ஆகவே நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கலாம். 10 மணி வரை இடம்பெற போகிறது இன்றைய நிகழ்ச்சி. ஆகவே நீங்களும் பெறுகின்ற பொழுது நிகழ்ச்சியை கண்டு கழிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு தொடர்ந்தும் இசைவோடு அணிந்திருங்கள். உங்களுக்கு அடுத்த தகவலோடு சந்திக்கிறோம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: வித்தியாசத்தை உணருங்கள். Markham Road, Markham and McNichol, Markham Convention Centre Plaza, 416-335-6444, 416-335-6444.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
9: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: 6:28 இஸ் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இணைந்திருக்கும் ஒரு குட்டியை இணைத்து கேட்கலாம், என்ன பாடல் கேட்க போறாரு சொல்லி. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: லட்சுமன்.
0: லட்சுமன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்ல சுகமா இருக்கேன் லட்சுமன். வீக்கெண்டுக்கு ஸ்பெஷலா என்ன செஞ்சீங்க? என்ன பாடல் கேட்க போறீங்க
1: லக்ஷ்மன்?
0: சரி, அழகான பாடல் கண்ணை கண்மணியை பாட்டு கேட்டிருக்கீங்க. நன்றி லக்ஷ்மன் இணைந்து கொண்டமைக்கு. நியூஸ் தொடர்ந்து உங்களுக்கு உங்களுக்கான பாடல் வரும், சரியா?
1: நன்றி
0: நன்றி லக்ஷ்மன் இணைந்து கொண்டு வைக்க. நீங்களும் குட்டீஸ் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள், உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் என்று சொன்னால் இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் இருக்கு உங்களுக்காக. 4164 4040 4040 வாயிலாக நீங்களும் இணைந்து உங்கள் விருப்ப பாடலை கேட்க முடியும். 6:30, இது ஈஸ்ட் எஃப்எம் செய்திக்கான நேரம்.
2: East FM 102.7 East FM Tamil Seidigal.

0: கனடாவின் வாகன எரிபொருள் விலைகளில் மத்திய அரசு வழங்கி வரும் வரி விலக்குகள் வரும் மாதம் 7 திகதியுடன் காலாவதியாகும் நிலையில் அதனை வரும் ஆண்டு கனடா தினம் வரையாவது நீடிக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் பி ஏ பாலிவியே பிரதமர் மார்க் கானிடம் அழைப்பு விடுத்துள்ளார். வாழ்க்கை செலவு உயர்வினால் கனடிய மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 3 விவசாயிகள் கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளமை கடும் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ளது. தொலைந்து போன தமது மாடுகளை தேடியே அவர்கள் காட்டுக்குள் சென்றதாகவும் ஆனால் தமது தவறை மறைப்பதற்காக அவர்கள் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டை கர்நாடக வனத்துறை முன்வைப்பதாகவும் தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசனம் வெளியிட்டுள்ளது. இவ்விடயத்தில் உண்மையை கண்டறிய சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வரும் 30 திகதி பாரிய மாநாட்டை நடத்தவுள்ளதாக இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டும் இதுவரை தமக்கு நீதி கிடைக்கவில்லை எனவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: Weekend, East FM 102.7. It's cool.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651. Conditions apply.
4: High Five Barbershop, சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை. அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்ப்ரோ, 4372632394 416-289-9993.
5: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 தேதி வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
6: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

0: 6:43 இசெஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் டேஸ்ட் ஆஃப் தமிழில் இருந்து மெலதி விவரங்களை கண்டறியலாம்.
1: குறிப்பாக மோனிசாற்றின் சந்திப்பிலே சாபரம் மற்ற வழி அரங்கத்திலே டேஸ்ட் ஆஃப் தமிழின் மூன்றாவது நாள் நிகழ்வுகள் இங்கே ஆரம்பமாயிருக்கின்றது. நாங்கள் சொன்னது போலவே ஏராளம் ஏராளம் மக்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கோடை காலத்தை உங்கள் குடும்பங்களோடு குதூகலமாக கொண்டாட இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அனுமதி பொட்டிலும் இலவசம், பார்க்கிங் இலவசம், சிறுவருக்கான விளையாட்டு தடங்கள் இலவசம், அத்தனையுமே இலவசமாக நீங்கள் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை டேஸ்ட் ஆஃப் தமிழ் தந்து கொண்டிருக்காங்க. இரண்டு நுழைவாயிலூடாக பின்புறமா முன்புறமா மக்கள் ஏராள மக்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கார்கள். நேற்றைய நாள் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியை கண்டுகளித்த மக்கள் இன்றும் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக சிறுவர்கள் முதியவர்கள் என்று சொல்லி அனைவருமே மிக உற்சாகத்தோடு இங்கே நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்கு மைதானத்தை நோக்கி வருவதை காணக்கூடிய இருக்கிறது. ஏராள மக்கள் ஏற்கனவே வந்து இங்கே இருக்கையில் அமைந்து பல பாடல்கள் இனிமையான பாடல்கள் இங்கே மேடையிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது, கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் சொன்னது போலவே இந்த பொழுதில் சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்கா ஆகியோர் பல பாடல்களை வழங்க காத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாள் பொழுதிலே உங்களுக்கான நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு டேஸ்ட் ஆஃப் தமிழ் மூன்றாவது நாள் தந்திருக்கிறது.
2: டேஸ்ட் ஆஃப் தமிழிலிருந்து நாங்களும் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். சாப்பிடுவோம் முற்றவெளியில் இன்றைய நிறைவு நாளாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்னிங் ஃபைர் அண்ட் பின் சந்திப்பில் இந்த சாப்பிடுவோம் முற்றவெளி அமைந்திருக்கிறது. இங்கே பிரம்மாண்டமான ஸ்டேஜ் அமைக்கப்பட்டு இப்பொழுது நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பமாகி இருக்கின்றன. இங்கே 360 ஸ்டேஜ் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. முதன் முதலாக இந்த 360 ஸ்டேஜ் இந்த நிகழ்ச்சிகளுக்காக இப்பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்களும் அந்த ஸ்டேஜில் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை நீங்கள் கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பையும் இவர்கள் தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவுச் சாவடிகள் கூட இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. தாயகத்து உணவு வகைகளை கூட நீங்கள் உண்டு மாளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்னென்ன உணவுகள் எல்லாம் நீங்கள் தாயகத்தில் சுவைத்தீர்களோ அந்த உணவுகள் எல்லாமே இங்கே இருக்கின்றன. அவற்றை கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டு அப்படியே இந்த இசை நிகழ்ச்சியை கூட பார்த்து மாளலாம்.
1: இதே போல பாத்தீங்கன்னா சிறப்பு கிரயத்தை நோக்கி அன்பு நேர்கள் இங்கே வருகிறார்கள், விசாரிக்கின்றார்கள். மிக மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருப்பது நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே நேரடியாக வரலாம். மோடி சைடன் சந்திப்பிலே ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழின் மூன்றாவது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.

6:51 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் எடுத்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் நிறைவுக்கும் வந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் டியூன் தமிழ் நிகழ்ச்சியோடு நிரோஷ் கலையகத்தில் இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை கூறி இப்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம். நேர்களையே

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. KM Business Solutions. Business Registrations, Accounting, Income Tax, HST Registration, Filing, Closing and HST Rebate, Ithudan Food Handler Certificate, Smart Surf Mattum PTC License, Ivatudan City Mattum Alcohol Approval, Ivai Mattumalla, Canadian Citizenship and PR Pura Valikattudal, Sri Lankan Dual Citizenship Pura Udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, KM Business
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெல்லோ பில்டிங்கில், 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமரை இரட்ட பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-8 8 9 2 7 1 0, கவுர் 647-233-6129.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

நன்றி நிபாஜினி. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் டியூட்டி 2.7. இன்றைய சண்டே நாள் August 16, 2026. ஒரு பியூட்டிஃபுல்லான சண்டே ஈவினிங். இப்போ 25 டிகிரி செல்சியஸ் ஆன ஃபீல் பண்ணுறது, 32 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் தி சிட்டி ஆஃப் ட்ரானோ. இன்றைய சண்டே நாள் வழியால் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன், உங்களோட நிரோஷ். Tune Tamil, that's the name of the show. Every Sunday, 7 p.m. to 9 p.m. Mukhyamaga naga paakra the interesting on the news, interesting on the facts, keeping you updated with all the changes happening in the city of Toronto and across Canada. This week's hot topics ay naga eduthu paathal what we'll be discussing on today's show. நிறைய பேர் இந்த TTC சர்வீஸை நீங்கள் பாவிப்பீங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வேலைக்கு கம்யூட் பண்ணி கொண்டு இருக்கிறாண்டால் TTC சர்வீஸ் இப்போத்துக்கு ஒரு மந்த்லி பாஸ் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் எவ்ரிடே இப்படி கம்யூட் பண்ணி கொண்டு இருக்கிறாண்டால், ஆனால் அஃபிஷியலாக September 1, 2026 ஒரு புது சேஞ்ச் வரப்போகுது. இனி நீங்கள் இந்த மந்த்லி பாஸ் எடுக்க தேவையில்லை. 47 பாஸஸை நீங்கள் தாண்டினா அப்புறம் உங்களுக்கு இந்த TTC ஆக்சஸ் ஃப்ரீயாக தான் வரப்போகுது. இது சிம்பிளாக நீங்கள் ப்ரெஸ்டோ கார்டில் பாவிச்சு கொண்டு இந்த 47 மந்த்லி ட்ரிப்ஸுக்கு அப்புறம் உங்களுக்காக ஃப்ரீயாக TTC கிடைக்கப்போது ஃபார் தட் கேலண்டர் மந்த். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இந்த ஷோவில் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறோம். Half of August has already finished, so அருவாசி August முடிஞ்சிருக்கிறபடியால் நிறைய பேர் இந்த சம்மர் கிட்டத்தட்ட ஒரு எண்டுக்கு வர்ற மாதிரி தெரியும். அப்படி பார்க்க அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், டொரோண்டோ சிட்டியில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் இந்த எண்ட் ஆஃப் சம்மரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு CNE கெனேடியன் நேஷ்னல் எக்ஸிபிஷன் வரப்போது. இந்த கெனேடியன் நேஷ்னல் எக்ஸிபிஷன் அஃபிஷியலாக இந்த வார ஃப்ரைடே திறக்கப்போது. அந்த எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் போக விரும்பினால் நாங்கள் உங்களுக்காக சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறோம். அப்படி உங்களுக்காக ஒரு அட்வான்ஸ் டிக்கெட் எடுத்தால் உங்களுக்காக ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வருஷத்துக்கு CNEல என்ன உங்களுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ஷோஸ் இருக்கப்போது, என்ன மாதிரி ட்ரீட்ஸ் இருக்கப்போது, என்ன மாதிரி ஃபுட்ஸ் இருக்கப்போது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஷோல நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த டிராவல் என்று பார்க்க அஃப்கோர்ஸ் வேர்ல்டு வைடாக நிறைய பியூட்டிஃபுல்லான இடம் இருக்குது. ஆனால் ஒன்டேரியோலேயே நிறைய பார்க்க இடம் நிறைய இருக்குது. அப்படி நாங்கள் ஒன்டேரியோவில் நாங்கள் பார்க்குறால் நீங்கள் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணி போகிறால் பியூட்டிஃபுல் சீனரி நீங்கள் காணலாம். அதை தாண்டி ஸ்பெஷல் ஆன இடத்திலும் நீங்கள் ஒன்டேரியோவிலே காணுவீங்கள். அப்படி ஒரு ஸ்பெஷலான இடம் ஹட்சன் பே ஏரியாவில் கிட்ட ஒரு இடம் இருக்குது. இது ஒரு வியர்ல்டு கிராவிட்டி பூல் இருக்கிற இடம். கிட்டத்தட்ட ஒரு 0.004% less gravity than anywhere else on the world in our average as solrathu. So ipdi oru special anadam in the Ontario la irukudhu, Hudson Bay area la kitta. So and the details um ungalukaga share panni tharappadum. Idhu neengal paaka veruminal neenga in the summer season ku poi try panni in the special ana location neenga paakalam. So adhu naangal ungalukaga share panni tharapporum. Adhu mattumilla ungalukaga nire hit songs um kaathirukudhu. Stay tuned with us, East FM 102.7, eastfm.ca, engada Facebook page facebook.com/eastfmtamil. அதோடு எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக் @eastfmtamil அண்ட் யூடியூப் பேஜ் www.youtube.com/eastfm102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 107.7 ஈஸ்ட் எஃப்எம் இன் தமிழ் இந்த நேரத்தில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்ச்சியிலிருந்து தகவல் அறிந்து கொள்ளலாம்.
1: முற்றவழி அரங்கத்திலே டேஸ்ட் ஆஃப் தமிழின் மூன்றாவது நாள் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது மைதானத்தை நோக்கி ஏராளமான மக்கள் இரண்டு நுழைவாயில் ஊடாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய நாளில் நாங்கள் சொன்னது போலவே சத்ய பிரகாஷ் மற்றும் பிரியங்கா வழங்குகின்ற பல பாடல்கள் காத்திருக்கிறது. நேற்று முன்னர் தொடர்ந்து இன்றும் ஏராளமான மக்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட உங்களுக்கு அரிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறது டேஸ்ட் ஆஃப் தமிழ். அனுமதி பெற்றிலும் இலவசம், பார்க்கிங் இலவசம், சிறுவர்களுக்கான விளையாட்டுத் தடங்கள் இலவசமாக இருக்கிறது. இந்த கோடை காலத்தில் ஒரு இதமான ஒரு காலநிலை பொழுதிலே நீங்கள் வருகின்ற பொழுது பல பாடல்கள் இந்த நாளில் வழங்க காத்திருக்கின்றன என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்காவோடு இணைந்து பல நமது கலைஞர்களும் பல பாடல்களை வழங்க காத்திருக்கின்றார்கள். ஆகவே இன்று மூன்றாவது நாளாக இந்த இங்கே டேஸ்ட் ஆஃப் தமிழின் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான வர்த்தக சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, உணவு சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது வர்த்தக சாவடியில் ஒரு சுறுசுறுப்பான வித்தைகள் கூட இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கிறது. ஏராளமான மக்கள் வருகையோடு மூன்றாவது நாள் நிகழ்வுகள் டேஸ்ட் ஆஃப் தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: டேஸ்ட் ஆஃப் தமிழ் இறுதிக்கரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. முதல் இரண்டு நாள் நீங்கள் மிஸ் பண்ணி இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைய நாளை வந்து நீங்கள் கொண்டாட்டத்துடன் கழிப்பதற்கு நேரடியாக வரலாம். மார்னிங் சார் அண்ட் பின் சந்திப்புக்கு அருகில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டேஸ்ட் ஆஃப் தமிழ். நீங்கள் பஸ்ஸில் கூட வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு முன்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டேஸ்ட் ஆஃப் தமிழ். உங்களது சொந்த வாகனத்தில் நீங்கள் வரும்போது பார்க்கிங் வந்து முற்றிலும் இலவசம் அப்படின்னு தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். என்ட்ரன்ஸும் கூட ஃப்ரீயாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சிறுவர்களுக்கான அந்த பவுன்சி காசில் கூட இங்கே இருக்கின்றது. நீங்கள் உங்களது பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரும்பொழுது அவர்களும் குதூகலமாக விளையாடுவதற்கு ஏற்ற ஒரு பொழுதாக இருக்கின்றது. நேரடியாக வரலாம், மிஸ் பண்ணி விடாதீர்கள். இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது டேஸ்ட் ஆஃப் தமிழ். மார்னிங் சார் அண்ட் பின் சந்திப்புக்கு அருகில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: மூன்றாவது நாள் நிகழ்வுகளை கண்டு கழிக்கலாம். நாங்க சொன்னது போலவே இங்கே ஏராளமான மக்கள் வருகை தந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கைகள் நிரம்பி மக்கள் நின்றபடியே நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பல பாடல்களை மேடையிலே இங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்க சொன்னது போலவே பிரியங்கா மற்றும் சத்யபிரகாஷ் ஆகியோட பாடல் கூட இன்னும் காத்திருக்கிறது. இந்த 10 மணி வரை இந்த நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஆகவே நேரடியாக வருகின்ற பொழுது அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை தருகிற இந்த ஆண்டின் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அரங்கம் என்பது நாங்கள் சொன்னது போலவே 360 மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக இலகுவாக அனைவரும் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வகையிலே இங்கே அரங்கம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டின் நிறைவான டேஸ்ட் ஆஃப் தமிழின் மூன்றாவது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறது விடுபெறுகிறோம். முன்பு பொழுது சாதிக்கின்றோம்.
3: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 817-5060. You are in good hands with Allstate.
6: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
6: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
7: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058831909.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: நாங்கள் பார்த்தால் டொரண்டோ சிட்டியில் இருக்கிற நிறைய அட்ராக்ஷன்ஸ் நிறைய பேர் பார்க்க விரும்புவாங்க. அட்ராக்ஷன்ஸ் என்று பார்த்தால் சிஎன் டவர் இருக்குது, ரிப்ளேஸ் அக்வேரியம், இதை தாண்டி நிறைய நிறைய அட்ராக்ஷன்ஸ் சிட்டி ஆஃப் டொரண்டோவில் இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த பீச் பக்கமும் நிறைய பேர் போக விரும்புவாங்க. எண்ட் ஆஃப் சம்மர் சீசன் வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான எக்ஸிபிஷன் நடக்கிறது, சிஎன்இ என்று சொல்கிறது. இது ஒரு நிறைய நிறைய வருஷமாக சிஎன்இ நடந்து கொண்டு இருக்குது ஹியர் இன் டொரண்டோ. அண்ட் அஃபிஷியலாக இந்த வார ஃப்ரைடே August 21st, 2026 சிஎன்இ அஃபிஷியலாக திருப்பி ஓப்பன் பண்ண போகுது. சிஎன்இன்னு நாங்கள் பார்த்தால் நிறைய பேர் இது வருஷம் வருஷமாக போக ஆசைப்படுவாங்க. அதோடு சேர்த்து இந்த சிஎன்இன்னு பார்த்தால் யூஸ்வலாக இந்த எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் சீசனுக்கு வரும். ஸோ யூஸ்வலாக டெம்பரேச்சர் ஒரு ஹாட்டான டெம்பரேச்சர், சம்மர் சீசன் இருக்கிற மாதிரி ஒரு டெம்பரேச்சர் இந்த சிஎன்இ ஓப்பன் பண்ணிக்க இருக்கும். ஆனால் சில பேருக்கு இது ஒரு சேட் நியூஸும் வரும் என்றால் சிஎன்இ என்று பார்த்தால் இது ஒரு எண்ட் ஆஃப் சம்மருக்கான ஒரு எவெண்ட் என்று நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எண்ட் ஆஃப் சம்மர் என்று சொன்னால் பேக் டு ஸ்கூல் சூன் வரப்போகுது. ஸோ சிஎன்இ ஒரு பிட்டர் ஸ்வீட் ஆன மூமெண்ட் என்று நிறைய பேர் பார்க்கறது. ஸோ திஸ் இயர் சிஎன்இயில் என்ன உங்களுக்காக காத்திருக்குதுன்னு நாங்கள் பார்த்தால் அஃப்கோர்ஸ் நிறைய எக்ஸிபிட்ஸ், அட்ராக்ஷன்ஸ், கேம்ஸும் இருக்கப்போது அதோடு சேர்த்து இந்த ஃபுட் type of vendorsum irukka poranga, different types of unique kind of foods ungalkaga cne la kidaikum. Adha taandi this year special aga oru concert theme um vechirukranga. So niraiya music festivalsum in the cne la nadakkapadu. And of course ungalkaga pidicha mari petting farm, petting zoo and the mari exhibitionsum in the yearum irukum. ஸ்பெஷலாக நாங்கள் August 21st September 7th மட்டும் இந்த சிஎன்இ திறந்திருக்கப்போது. September 7th தான் இந்த அஃபிஷியலாக லாஸ்ட் டே இருக்கப்போது. ஆஸ் எவ்ரிபடி நோஸ் லேபர் டே ஹாலிடேயில் தான் இந்த லாஸ்ட் டே சிஎன்இ இருக்கும். ஸோ நீங்கள் சிஎன்இக்கு போக ஆசைப்பட்டால் கட்டாயம் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இந்த அட்வான்ஸ் டிக்கெட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க உங்களுக்காக ஒரு ஃபியூ டாலர்ஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு ரெகுலர் அட்மிஷனை நாங்கள் பார்க்குறோம்னா ஒரு அடல்ட்டுக்கு $30 இருக்கும்போது இஃப் பர்ச்சேஸ் ஆன்லைன் ஓர் இன் பர்சன். சிஎன்இ நீங்கள் ஓப்பனிங் டேக்கு போகிறென்றால் இது ஓப்பனிங் டே டிக்கெட்ஸ் நீங்கள் அட்வான்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறால் உங்களுக்கு $25.11 ஒரு டிஸ்கவுண்டட் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபியூ வீக்ஸ்க்கு முதல் நாங்கள் ப்ரெஸ்டோ கார்டை பற்றி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ப்ரெஸ்டோ கார்டு யூஸ்வலாக நீங்கள் ஒரு டிரான்சிட் சர்வீஸுக்கு பாவிப்பீங்க, இது கோ டிரான்சிட்டாக இருக்கலாம் அல்லது டிடிசியை நீங்கள் பாவிக்க இந்த ப்ரெஸ்டோ கார்டு உங்கள்கிட்ட யூஸ்வலாக இருக்கும். ப்ரெஸ்டோ கார்டு உங்கள்கிட்ட இருந்தால் சிஎன்இ வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் ப்ரெஸ்டோ கார்டுக்கு ஒரு ரைட் ஆல் டே பேஸை எடுக்கலாம். ரைட் ஆல் டே பேஸோட 39% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ரெஸ்டோ கார்டு உங்கள்கிட்ட இருந்தால். ரெகுலர் அட்மிஷனுக்கு அப் டு 22% ரெகுலர் அட்மிஷனில் டிஸ்கவுண்ட் தருவாங்க என்று ப்ரெஸ்டோ கார்டும் சொல்லியிருக்குது. ஆனால் நீங்கள் August 20th முதல் ஒரு டிக்கெட் வேண்டும் என்று சொல்லியிருக்குது. August 20th புற நீங்கள் ஒரு டிக்கெட் வேண்ட விரும்பினால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 22% இல்லாமல் 12% மட்டும் மாறும். ஸோ உங்களுக்கு ஸ்டில் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஆனால் டிஸ்கவுண்ட் கொஞ்சம் குறையும் என்று அந்த நேரத்தில் சொல்லலாம். ஸ்பெஷலாக உங்கள்கிட்ட ஒரு கிட்ஸாக இருந்தால் ஏஜ் 5 to 13 கிட்ஸாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக August 20th மட்டும் ஒரு ஃப்ரீ டிக்கெட் உங்களுக்காக கிடைக்கும். இது ஒரு கிட்ஸ் பேஸ் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஆனால் இது ஒரு ஃப்ரீ டிக்கெட்டாக இருக்கப்போது. August 20th பிறகு நீங்கள் பார்த்தால் கட்டாயம் நீங்கள் ஒரு அமௌண்ட் நீங்கள் கட்டணும் இந்த கிட்ஸை என்டர் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் ஏர்லியாக போய் August 20th முதல் இந்த சிஎன்இ வெப்சைட்டுக்கு போய் ஒரு கிட்ஸ் பேஸை ஆர்டர் பண்ணினால் அது உங்களுக்காக ஒரு ஃப்ரீ அட்மிஷனாக இருக்கப்போது ஃபார் ஸ்கூல் கிட்ஸ் ஏஜ் 5 to 13. நாங்கள் சொன்ன மாதிரி திஸ் இயரும் ஸ்பெஷலாக சில மியூசிக் ஷோஸும் இந்த சிஎன்இயில் நடக்கப்போது. ஸோ நீங்கள் ஒரு கான்சர்ட்டுக்கு போக விரும்பினால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது உங்களுக்காக ஒரு செப்பரேட் டிக்கெட் நீங்கள் இதுக்காக எடுக்கணும். ஸோ இப்படி மாதிரி ஒரு கான்சர்ட் ஒரு ஷோக்கு நீங்கள் பார்க்க விரும்பினால் சிஎன்இ டிக்கெட்டை விட்டுட்டு நீங்கள் ஒரு கான்சர்ட் டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணினால் உங்களுக்காக ஃப்ரீ அட்மிஷன் சிஎன்இக்கு கிடைக்கும். ஆனால் இந்த அட்மிஷன் ஷோஸுக்கு நீங்கள் கட்டாயம் ஒரு செப்பரேட் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லியிருக்குது. ஆனால் அதுக்கு குட் நியூஸ் என்னென்றால் இந்த டிக்கெட்ஸை நீங்கள் பார்த்தால் ஒரு அட்வான்ஸ் சேலுக்கு கிட்டத்தட்ட ஒரு less than $30 தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. ஃபார் தீஸ் மியூசிக் ஷோ. ஸோ டெஃபினெட்லி வேர்த்தாக இருக்கப்போது ஃபார் திஸ் சம்மர் சீசன். ஸோ நாங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் இந்த சம்மர் சீசனுக்கு ஒரு என்டிங் சீசனுக்கு என்ஜாய் பண்ண விரும்பினால் சிஎன்இ இந்த வார ஃப்ரைடே நாள் திறக்கப்போது. ஃப்ரைடே இஸ் கன் பி ஓப்பன் அன்டில் செப்டம்பர் 7th 2026. ஸோ தி எண்ட் ஆஃப் சம்மர் என்று சொல்கிறது சிஎன்இ ஹேஸ் அஃபிஷியலி கமிங் டு அன் ஓப்பன் ஆஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்தியுள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வர முன்னர் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும் தீவிர முயற்சிகளை கனடா முன்னெடுத்துள்ள நிலையில் வாகன உற்பத்தி துறை அவ்வொப்பந்தத்தில் கட்டாயமாக உள்ளடக்கப்பட வேண்டுமென பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் வலியுறுத்தியுள்ளார். மோசமான ஒப்பந்தம் எட்டப்படுவதை விட ஒப்பந்தம் எட்டப்படாமல் இருப்பது சிறந்ததென அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் காங்கிரசின் அடிமையாக உள்ளதாகவும் பாஜகவின் அடிமையாகவும் மாறுவார் என்றும் திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் விமர்சித்துள்ளார். மத்திய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவை கடுமையாக எதிர்த்து வந்த திமுக தேர்தல் தோல்வியின் பின்னர் நிலைப்பாட்டை மாற்றுவதாகவும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடும் எனவும் தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் அவரது கருத்து வெளியாகியுள்ளது. கொள்கையில் உறுதியாகி இருப்பவர்கள் எவரும் விஜய்க்கு வாக்களிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அவரது பயணம் அமைய உள்ளதாக இந்திய தரப்புகள் கூறுகின்றன. இந்த விஜயம் குறித்த கலந்துரையாடல் ஒன்று இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் இலங்கை பாதுகாப்பு செயலருக்கு இடையில் நேற்று நடைபெற்றுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10 year powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana ahmed thamseen 437-860-7002.
2: wow adu appadi ungala family la ellaroda smileum uppula perfect a irukku
3: eppadi enda engada whole family ki 10 varshama dr pavithra dhan dentist ennoda invisalign parents oda dentures ellam avanga dhan seidhathu staff ellarum kind and helpful aviad officeum kids friendly endradala enda pillaigalum anga dhan virumbi povinam canada dental care planum accept panninam
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu mattume Dr. Pavithra Nandishwarar serviye valangugirar. 416-299-1020.
0: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: Ideal Dreams Entertainment and Maja Varangam. Prabhu Deva, the dance legend in Toronto. Powered by Vijaya Jewelry. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
6: அப்படின்னா கேளுங்க.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் என் தமிழ். உங்களை ஈஸ்ட் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண விரும்பினால் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் @ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். அதோட இங்கே யூடியூப் பேஜுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், www.youtube.com/eastfm102.7. ஒரு ஸ்பெஷலான நியூஸ் வந்திருக்குது ஃபார் எனி ஒன் ஹூ இஸ் கம்யூட்டிங் டு ஒர்க் த்ரூ தி டிடிசி. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த டிடிசி சர்வீஸை எடுக்கிறென்றால் செப்டம்பர் 1st ஒரு புது சேஞ்ச் வரப்போது. இது மெயினாக நாங்கள் பார்த்தால் டிடிசி அஃபிஷியலி இன்ட்ரடியூசிங் அ கேப் ஃபேர் ரேட்ஸ் ஃபார் ரைடர்ஸ் ஹூ ஆர் டேக்கிங் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ட்ரிப்ஸ் த்ரூ அவுட் தி மந்த். செப்டம்பர் 1st, 2026 இருந்து நீங்கள் நிறைய டிடிசி ரைட்ஸ் எடுக்கிறேன்டால் உங்களுக்காக சில ஃப்ரீ ரைட்ஸ் கிடைக்கலாம். அப்படி எப்படி உங்களுக்காக ஃப்ரீ ரைட்ஸ் கிடைக்கும் என்றால், 47 பேட் ட்ரிப்ஸ் ஒரு கேலண்டர் மந்தில் நீங்கள் 47 மேலே நீங்கள் சில ட்ரிப்ஸ் எடுத்தால் ஆன் த டிடிசி, எனி ட்ரிப் ஃபாலோவிங் தேர் வில் பி கன்சிடர்ட் டு பி அ ஃப்ரீ ட்ரிப். ஸோ நீங்கள் ஒரு டே டு டே டிடிசியை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 47 ரைட்ஸுக்கு அப்புறம் உங்களுக்காக சில ஃப்ரீ ட்ரிப்ஸ் கிடைக்கும். இது மெயினாக ஒரு கேப்பிங் ஃபீச்சராக போட்டிருக்காங்க ஃபோர் டிடிசி ஹூ இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸிங் தி சர்வீசஸ். ஸோ இந்த அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இந்த ப்ரோக்ராம்களை என்ரோல் பண்ணலாம் என்றால், நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. சிம்பிளாக நீங்கள் கண்டினியூஸாக இந்த சேம் ப்ரெஸ்டோ கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, மொபைல் வாலெட் நீங்கள் பாவிக்கிற மாதிரியே கண்டினியூ பண்ணி பாவிச்சால் trip counts will be tracked separately by the payment method. So நீங்கள் frequentாக அதே மெத்தடை கண்டினியூ பண்ணி பாவிச்சாதான் இந்த 47 டேப்ஸ் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யூஸ்வலாக ப்ரெஸ்டோ கார்டு பாவிக்கிறீங்க என்றால் நீங்கள் கண்டினியூஸாக 47 டைம்ஸ் இந்த ப்ரெஸ்டோ கார்டை பாவிக்கணும். அல்லாட்டி நீங்கள் டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டு பாவிக்கிறீங்கன்னா கண்டினியூஸாக அந்த மெத்தட் பேமெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணினா தான் அவை ட்ராக் பண்ணிவிட்டு 47 டேப்ஸுக்கு பிறகு உங்களுக்காக அடுத்த ரைட்ஸ் ஃப்ரீயாக வரப்போது என்று சொல்லியிருக்குது. So in the trip count

will be discontinued as of August 31st, 2026. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டிடிசி எடுக்கிறதால் மேபி நீங்கள் ஒரு மந்த்லி பாஸ் டிடிசியில் இருந்து எடுப்பீங்கள். இனி நீங்கள் August 31st மந்த்லி பாஸ் எடுக்க தேவையில்லை என்று சொல்லியிருக்குது. ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக இந்த ப்ரெஸ்டோ கார்டை பாவி கேட்க 47 டேப்ஸுக்கு பிறகு உங்களுடைய பேமெண்ட் ஃப்ரீயாக தான் இருக்கப்போது ஃபார் தி ரிமைண்டர் ஆஃப் தட் மந்த். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு 12-month டிடிசி பாஸ் எடுக்கிறதால் 12-month pass TTC சொல்லியிருக்கிறாங்க, அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி பாவிக்கலாம். என்ற அது கேரண்டீட் லோவஸ்ட் ஃபேர் அண்ட் பெஸ்ட் வேல்யூ நீங்கள் 12-month pass எடுக்கிறீங்க என்றால். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு மந்த் டு மந்த் பாஸ் நீங்கள் எடுக்கிறீங்க என்றால், அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு டிடிசி ப்ரெஸ்டோ கார்டை நார்மலாக பாவிக்கிற மாதிரி பாவிச்சுட்டு 47 டேப்ஸுக்கு பிறகு அது ஃப்ரீயாக இருக்கப்படுது என்று சொல்லலாம். அப்கோர்ஸ் இது ஒரு கரண்ட் எக்கனாமிக்கல் அண்ட் ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் கனடாவில் டஃப்பாக இருக்கிறபடியால் தான் இந்த ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேர் கேப்பிங் ஃபார் சேவிங் மணி ஃபார் மெனி ஆஃப் தீஸ் ரைடர்ஸ், ரிமூவிங் எனி கைண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் அன்சர்டனிட்டி அண்ட் மேக்கிங் தி டிடிசி மோர் அக்சஸபிள் டு எவ்ரி ஒன். அந்த ரீசனுக்காக தான் இந்த ரேட் கேப்பிங்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ September 1st, 2026 இந்த புது சேஞ்ச் டிடிசிக்கு வரப்போது நீங்கள் 47 தரமுக்கு மேலே ஒரு டிடிசி நீங்கள் ஒரு மாதத்துக்கு பாவிக்கிறீங்க என்றால், இனி நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ்டோ கார்டு பாவிச்சு கொண்டு உங்களுடைய ரைட்ஸ் ஃப்ரீயாக வரப்போது ஆஃப்டர் தி 47th ரைட். ஸோ இது ஒரு புது சேஞ்ச் வரப்போது நீங்கள் நோ லாங்கர் ஒரு மந்த்லி பாஸ் எடுக்கணும் இஃப் யூ ஆர் கம்யூனிங் வித் தி டிடிசி ஃப்ரீக்வெண்ட்லி டே டு டே. ஸோ இந்த சேஞ்ச் நிறைய பேருக்கு ஒரு சேவிங்ஸாக வரப்போது. ஸோ மேக் ஷூர் யூ டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட் பை யூசிங் யூர் ரெகுலர் ப்ரெஸ்டோ கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஓர் எனி கைண்ட் மொபைல் வாலெட் டு பே ஃபார் தி டிடிசி. இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 சிறகுகள் ஏழுதே.

0: Stay tuned with East FM. We'll be right back with the super scene of the day.
1: East FM 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. Novinger Insurance Corporation.
3: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் loan processing-னை உடனுக்குடன் email ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
4: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8th ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைடன் பிஞ்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைடன் பிஞ்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
5: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-408
6: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 ஆகஸ்ட் 13 தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 21 தேதி வெள்ளி பூங்காவனம், ஆகஸ்ட் 25 செவ்வாய் சப்பரம், ஆகஸ்ட் 26 புதன் தேர், ஆகஸ்ட் 27